0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. மகிழ்ச்சி அப்படின்றது வெளியே தெரியக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. அழகான பொருட்கள் எப்பவுமே மகிழ்ச்சியை உருவாக்குதுன்னு சொல்றாரு கவிஞர் கீட்ஸ். உண்மை அது கிடையாது. மகிழ்ச்சியா இருக்கும் போது பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களுமே அழகாதான் தெரியும். மனசு நிறைஞ்சிருக்கும் போது காத்துல பரவக்கூடிய நறுமணம் உடனடியா மனசுக்குள்ள பதிஞ்சிடும். அடுத்த முறை அதே நறுமணத்தை நாசி நுகர நேர்ந்தால் முதல் முறை நிகழ்ந்த அதே அனுபவம் நினைவுக்கு வரும். எல்லாமே இருந்தும் வெறுமையா உணரக்கூடிய நபர்களும் இருக்காங்க, எதுவுமே இல்லாம சிரிப்போட வாழக்கூடிய நபர்களும் இருக்காங்க. கை கால்கள் எதுவும் இல்லாத ஒருவர் எந்நேரமும் பாடிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் அவரிடம் கஷ்டமாக இல்லையா அப்படின்னு கேட்டதற்கு இல்ல சார் அதான் பாட முடியுதே அப்படின்னு அவர் சொன்னதாகவும் ஜெயமோகன் தன்னுடைய ஒரு புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. மகிழ்ச்சியான சம்பவம் ஒண்ணு நடந்ததுமே உலகமே தன்னுடைய காலடியில் இருக்கிற மாதிரி இருமா போட வாழக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அதே நேரத்துல அவங்கள பார்க்கக்கூடிய நபர்கள் ஆணவத்தோடு நடந்துக்கிறாங்களோ அப்படின்ற எண்ணம் கூட உருவாகலாம். ஆனா அது எப்படின்னா ஐஸ்கிரீமை பார்த்தவுடன் துள்ளி குதிக்கும் குழந்தை மனநிலை அப்படின்றதுதான் முதிர்ச்சி அடைந்த நபர்களுக்கு தெரியும். வெளியே ததும்பக்கூடிய மகிழ்ச்சிக்குள்ளேயும் ஊறும் நிறைவு இனிமையானது. மகிழ்ச்சியை நெறிப்படுத்த தெரிஞ்சாதான் எந்த நொடியிலையும் கலங்காம வாழ முடியும். ஆனா சந்தோஷத்துல எக்கச்சக்கமா எகிரி குதிக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த நேரத்துல ஆபத்து உருவாகலாம். மகிழ்ச்சியை யாரெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு நெறிப்படுத்துறாங்களோ அவங்களாலதான் அதை நீடித்து நிலைத்து நிற்க செய்யக்கூடிய சக்தியோட வாழ முடியும். வாழ்க்கையோட வாய்ப்புகள் தான் அதை செய்யுது. பெரிய வெற்றி வரும்போது சின்ன தோல்வியும் நமக்கு ஏற்படும். கோப்பையை பெற்றுக்கொண்டு பெருமிதத்தோடு ஓடி வரக்கூடிய நபர்கள் காலில் கல் மோதி விழுவதை போல அது நம்மை மட்டுப்படுத்தி உடலையும் உள்ளத்தையும் சீராக்குகிறது. இதற்காக நம்ம விதிய வீதிக்கு இழுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. மகிழ்ச்சியில துள்ளி குதிக்காத நபர்கள் துயரத்துல சுருங்கி போக மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தோட குதூகலமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. பலரும் பார்க்கும்படி அந்த மாதிரி வெளிப்படையா வாழக்கூடிய நபர்கள் மகிழ்ச்சியில மிதக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அமைதியா வாழக்கூடிய நபர்கள் சோகத்துல மருள்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மகிழ்ச்சியில் மிதவாதியாக இருப்பவனுக்கு அடுத்தடுத்த ஆனந்த அனுபவங்கள் காத்துட்டு இருக்கும். என்னோட மகிழ்ச்சிய எல்லாருக்கும் தம்பட்டை அடிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அப்படின்ற ஒரு மனநிலை யாருக்கெல்லாம் இருக்குதோ அதுதான் ஆன்மீக மனநிலை. அப்படிப்பட்ட ஆன்மீக மனநிலை கொண்ட நபர்கள் பக்கத்துல போய் கண்களை மூடி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணாலே போதும், நம்ம மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு சிலிர்ப்பும் எழுச்சியும் ஏற்படும். அவங்க கிட்ட வரக்கூடிய புன்னகை நம்மளோட காயங்களை ஆத்திடும். அதுக்காக மகிழ்ச்சியில கொண்டாட்டங்களே தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன நிகழ்வுகளையும் திருவிழாவாக்க தெரிந்த நபர் பகிர்ந்து கொள்வதையே மகிழ்ச்சியான நிகழ்ச்சியா மாத்த ஆரம்பிக்கிறாங்க. தேநீர் அருந்துவது கூட ஒரு திருவிழா தான், ஆனா அது மேம்போக்கான ஒரு கேளிக்கை நிகழ்வு மாதிரி இல்லாம உள்ளார்ந்த புரிதலா நிகழும் போது அது திருவிழாவா மாறிடுது. கொண்டாட்டம் அப்படின்றது வெறும் நீரை கூட தீர்த்தமாக பருகுவது. நாம எதை சாப்பிடுறோம் அப்படின்றத விட எவ்வளவு விழிப்புடன் சாப்பிடுறோம் அப்படின்றதுதான் கொண்டாட்டத்தின் உயரத்தை தீர்மானிக்கும். அப்படிப்பட்ட கொண்டாட்டம் அதிகரிக்கும் போது வாழ்க்கை சிறப்பானதா மாறிடும். அது அடுத்தவங்களை துன்புறுத்தாத கொண்டாட்டமா, எரிச்சல் அடைய செய்யாத மகிழ்ச்சியா, எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு பேரின்ப நிகழ்வா மலரணும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஷர்ட், பைக், காரு, ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனு ஸ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கு மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
3: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி கல்வி, அதிகாரம் 40, குறள் எண் 394. உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில், மகிழும்படியாக கூடி பழகி இனி இவரை எப்போது காண்போம் என வருந்தி நினைக்கும்படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும். மற்றவர்கள் கூடி வரும்போது மனம் மகிழ அவர்களுடன் கலந்து பேசி இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்க போகிறோம் என எண்ணுமாறு பிரிவது கற்று அறிந்தவரின் செயல். சந்திப்பு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பிரிவு ஏக்கம் தருவதாக இருக்க வேண்டும். பிரிந்தாலும் பிரிவின் சுவை மீண்டும் சந்திக்க வேண்டும் எனும் ஏக்கத்தை உருவாக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மை மீண்டும் காண விரும்பும் அளவுக்கு அன்புடனும் அறிவுடனும் பழகுவதை இந்த திருக்குறள் நமக்கு உணர்த்துது. பணம் சம்பாதிக்கிறதை விட மனிதர்களை சம்பாதிக்கணும். உண்மையான செல்வம் அப்படின்றது பணத்துல கிடையாது, நல்ல உறவுகள்ல தான் இருக்குது. பணம் ஒரு தற்காலிக தேவை, ஆனால் மனிதநேயம் மற்றும் உண்மையான உறவுகள் நீண்டகால ஒரு மகிழ்ச்சியையும் இக்கட்டான சூழலில் துணையாகவும் நிற்கக்கூடியது. சம்பளத்திற்காக மட்டும் ஒரு இடத்தில் வேலை செய்யாமல் நமது திறமைகளை வளர்த்து கொண்டு சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையில் நமது பங்களிப்பை செலுத்தும் போது மனிதர்கள் நம்மை தேடி வருவார்கள். திறமை மூலம் பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் மனிதர்கள் மூலம் வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். மனிதர்களை மதித்து அவர்களுடன் நல்ல உறவை வளர்ப்பதே நிரந்தரமான மகிழ்ச்சியை தரும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நம்ம சாப்பிடுற சாப்பாட்டோட சுவைய கண்டுபிடிக்க காரணமா இருக்கிறதே நாக்குதான். அந்த நாக்கு கட் பண்ண மாதிரி ரெண்டு துண்டா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சாலே கொஞ்சம் பயமா தான் இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு அதோட நாக்கு ரெண்டு துண்டா தான் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? அந்த உயிரினம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரும் இல்லங்க, பாம்பு தான். பாம்புக்கு மட்டும் கிடையாது, பாம்பு மத்த ஊர்வன வகையை சேர்ந்த நிறைய விலங்குகளுக்கு நாக்கு ரெண்டா பிளவுபட்டுதான் இருக்குமா. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஊர்வன பிராணிகளுக்கு மூப்பத்திறன் ரொம்ப கம்மியா தான் இருக்குமா. அதனாலதான் நாக்க வெளியே நீட்டி ரெண்டு பக்கத்துல இருந்து வர்ற வாசனைய உணர்ந்து அதுக்கேத்தாப்புல ஊந்து போகுது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடிலாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வரை தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். இன்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. சேர மன்னர் வரபுதி ஆட்கொண்டான். அவருடைய அவையில் ஆஸ்தான புலவராயிருந்தார் வில்லிபுத்தூரார், மிகச்சிறந்த திறமைசாலி. ஒரு நாள் மன்னர் வரபுதி ஆட்கொண்டான் தன்னுடைய அந்தப்புறத்துல இருக்காரு. அந்த நேரத்துல அவரை சந்திக்க பெண்ணொருத்தி ரொம்ப வேண்டுகோளோட வெளியே நிக்கிற காவலர்கள் கிட்ட கெஞ்சி மன்றாடிட்டு இருக்கா. அப்போ அதை தெரிஞ்சுகிட்ட அரசர், நான் அந்த புறத்துல இருக்கும் போது ஒரு பெண் என்னை தேடி வந்து என்னை சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா நிச்சயமா அது ஒரு அவசரமான காரியமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு அழுதுகிட்டே வந்து சொல்றாங்க, மன்னா வணக்கம், நான் யார் அப்படின்னா உங்களுடைய அவையில் ஆஸ்தான புலவரா இருக்கக்கூடிய வில்லிபுத்தூராரின் சகோதரன் மனைவி. என்னுடைய கணவருக்கும் வில்லிபுத்தூராருக்கும் ஏகப்பட்ட பூர்வீக சொத்துக்கள் இருக்குது, ஆனா அதுல இருந்து அவர் எங்களுக்காக சல்லி காசு கூட தர்றதில்ல. இப்போ நான் வறுமையில வாடிட்டு இருக்கேன், எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும். நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா அவர் கேட்பாரு. எங்களுக்கான சொத்துக்களை பிரிச்சு கொடுத்தா நானும் என்னுடைய குழந்தைகளும் வறுமையில இருந்து வளமையா வாழுவோம் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேக்குறா. அப்போ நடந்ததையெல்லாம் கேட்டவரு, சரி முதல்ல அது உண்மையானு தெரியணும், அதுக்கப்புறம் தானே நீதி வழங்கணும் அப்படின்றதுக்காக நீ சொன்ன விஷயம் எல்லாமே உண்மையா இருந்தா உனக்கான நீதி சீக்கிரமா கிடைக்கும், நீ கவலைப்படாம போயிட்டுவான்னு அந்த பொண்ணை அனுப்பி வச்சுட்டாரு. அதுக்கப்புறமா தன்னுடைய சேவகர்கள் மூலம் ரகசியமா விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் அப்படியே உண்மை. ஏகப்பட்ட பூர்வீக சொத்துக்கள் இருக்குது, ஆனா அது எல்லாத்தையுமே இவருடைய புலவர் தான் அதை ஆட்சி பண்ணிட்டு அதை அனுபவிச்சுட்டு வர்றாரு. சகோதரனுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. இப்போ இது அவர்கிட்ட எப்படி நேரடியா தெரியப்படுத்துறது அப்படின்னு யோசிச்சவரு ஒரு புதிய திட்டம் ஒண்ணு தீட்டுறாரு. அது என்ன திட்டம் தெரியுமா? ஒரு நாள் தன்னுடைய ஆஸ்தான புலவர் வில்லிபுத்தூரார கூப்பிடுறாரு. புலவரே, எனக்காக நீங்க ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேக்குறாரு. என்ன உதவி மன்னா? உங்களுக்காக செய்யாம நான் யாருக்காக செய்ய போறேன் அப்படின்னு கேட்டவர்கிட்ட, வடமொழியில இருக்கக்கூடிய நம்மளுடைய மிகச்சிறந்த காவியமான மகாபாரதத்தை நீங்க எனக்கு தமிழ்ல மொழி பெயர்த்து தரணும், தர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே வில்லிபுத்தூரார் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டு இரவு பகல் பாராம கடுமையா உழைக்கிறாரு. ரொம்ப கருத்தா செயல்பட்டதால சீக்கிரமா தமிழுக்கு அதை மொழிபெயர்ப்பு செய்து மன்னர்கிட்ட கொடுத்துட்டாரு. அப்போ மன்னர் கேக்குறாரு, இந்த காவியத்தின் மைய கருத்து என்ன அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அவர் சொல்றாரு, பூர்வீக சொத்துக்களை சகோதரர்கிடையே முறையாக பிரித்து கொடுக்காததால் தான் பாரத போர் உருவானது மன்னா அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன அடுத்த கணமே வில்லிபுத்தூரார் மனசுக்குள்ள பொறி தட்டுது. அதாவது தன்னுடைய தவற உணர்றாரு. மன்னர்கிட்ட சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு போறாரு. தன்னுடைய சகோதரனை வர சொல்லி அவருக்கான பூர்வீக சொத்துல முறையா சேர வேண்டிய பங்கை பிரிச்சு கொடுத்துட்டாரு. அந்த ஒரு நிமிஷம் தான் அவருடைய வறுமை நீங்கிச்சு, வில்லிபுத்தூராருக்கு புகழ் கிடைச்சது, தமிழுக்கு வில்லி பாரதம் கிடைச்சது, மன்னர் வரபுதி ஆட்கொண்டானுக்கு உலக புகழ் கிடைச்சது. ஆமா நேர்களே, காண்பதற்கு எளிமையாகவும் கடுஞ்சொல் இல்லாதவராகவும் இருக்கக்கூடிய நபரிடத்தில் கொண்டு செல்லப்படும் வழக்கு இப்படிதான் அமைதியான முறையில், அழகான முறையில், நீதியான முறையில் தீர்த்து வைக்கப்படும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சவுண்ட்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஐரோப்பாவை ஆண்ட புகழ்பெற்ற மன்னர் ஃபிரெட்ரிக் தி கிரேட் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது, நிறைய புதிய புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தினாரு. ஆனா ஒரு நாள் ரகசியமா தன்னுடைய நாட்டுக்குள்ள நாட்டு மக்களுடைய நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக போறாரு. அவருடைய திட்டங்கள் எதுவுமே மக்களை போய் சேரல. ரொம்பவே வருத்தப்பட்டாரு. என்ன நடக்குதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. தன்னுடைய மூத்த அமைச்சர், தனக்கு நண்பரான ஒரு அமைச்சர், அவர்கிட்ட இந்த விஷயத்த பகிர்ந்துக்கிறாரு. இந்த மாதிரி நானும் நிறைய புதிய திட்டங்களை மக்கள் கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், ஆனா அது ஏன் இன்னும் மக்களை போய் சென்றடையல, மக்களுடைய வறுமையே இன்னும் மாறல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அப்போ என்ன பண்ணார்னா, இந்த மூத்த அமைச்சர், மன்னரே நீங்க ஒரு விருந்து ஒண்ணுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அந்த விருந்துக்கு எல்லா அமைச்சர்களையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது ஒரு மிகப்பெரிய மேஜை, அதுல வட்டமா எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. விருந்தின் நிறைவுல என்ன பண்றாரு, இந்த மூத்த அமைச்சர் ஒரு பெரிய பனிக்கட்டிய தன்னுடைய கையில வச்சிருக்காரு. மன்னர்கிட்ட இருந்து ரொம்ப தூரத்துல உட்கார்ந்துருக்காரு. அங்கிருந்து எல்லா அமைச்சர்கள் கையிலையும் வந்து கடைசியா மன்னர்கிட்ட வர்ற மாதிரியா அவருடைய இருப்பிடத்தை அமைச்சுக்கிட்டு அந்த பனிக்கட்டிய மன்னர்கிட்ட கொடுங்க, நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பனிக்கட்டிய கொடுத்துட்டே வராங்க. பனிக்கட்டி என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுகிட்டே போகும். கடைசியா மன்னருடைய கைக்கு வரும்போது சின்ன பனிக்கட்டியாகவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெறும் தண்ணீரா கை வழியா வழிஞ்சு ஓடிருச்சு. அப்போதான் மன்னர் சொல்றாரு, மன்னா நீங்க மக்களுக்கு நாட்டு நல திட்டங்கள் எல்லாத்தையும் உருவாக்குறதெல்லாம் சரிதான், ஆனா இந்த மாதிரி இடைப்பட்ட நபர்கள் மூலமா தான் அது கரைஞ்சு வீணா ஒழுகி போகுது. நான் உங்ககிட்ட இந்த பனிக்கட்டியை சேர்க்கணும் அப்படின்னா இன்னும் சிறப்பான முறையில, அந்த பனிக்கட்டி உருகாத முறையில நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கணும். இந்த மாதிரி வெறும் கைகள் மூலம் கொடுத்ததுனால அது வெறும் தண்ணீரா ஒழுகி போச்சு. எந்த பொருளை எப்படி சேர்த்தா முழுமையா சென்றடையுமோ அப்படி சேர்க்கணும் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் தங்களுடைய தவறு இங்க தெரிய வந்துருச்சு மன்னருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. தவறுகள் சரி செய்யப்பட்டு மக்களுக்கு நாட்டு நல திட்டங்கள் உடனே நேரடியா போய் சேர ஆரம்பிச்சிடுச்சு. ஆக எந்த ஒரு வேலையும் வெற்றிகரமா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா திட்டமிடல் ரொம்பவே அவசியம். இது நம்மளுடைய இலக்குகள் அடைகிறதுக்கும் நேரத்தை சேமிக்கிறதுக்கும் பலங்களை சரியான முறையில பயன்படுத்தி தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்த்து திறமையா செயல்பட உதவுது. திட்டமிடல் அப்படின்றது ஒரு வேலையின் தொடக்கம் முதல் இறுதி வரை என்ன எப்போது எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றத தெளிவா வரையறுக்குது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாய்.

0: கடலுக்கு
1: செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: சுரேஷே, நான் அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இன்னைக்கு ஜூலை 28, 2026 செவ்வாய்க்கிழமை காலை 7:06 ஆயிடுச்சு. எல்லா நாள் போல் வழக்கம் போல் இன்றைக்கு நாளுமே அது நல்லபடியாக வந்து தொடங்கியிருக்கு. ஆனால் கொஞ்சம் காற்றோட வேகம் அதிகமாகவும் இருக்குது. காற்றோட வேகம் காரணமாக வந்து நம்ம மீனவர்களையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லியிருக்காங்க. சரி, அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ கேட்டுணிச்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின் கடல் ஓசேஎஃப்எம் 91.4 வெளுப்பு பாட்டு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலேருந்து காற்று வீசிகிட்டு இருக்கு. காற்று வீசக்கூடிய காற்றோட வேகம் நம்ம கரைப்பகுதிகளில் 17 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சமாக மணிக்கு 26 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி நல்லா மேகமூட்டம் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் காலையில் இருந்து செக் பண்ணும்போதே அதான் வந்து பார்த்தேன். இன்றைக்கி பாம்பன் பகுதியில் தங்கச்சிமன பகுதியில் கொஞ்சம் மேகமூட்டங்கள் தென்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அந்த மேகமூட்டங்கள் கொஞ்சம் மனசிறங்கி மழையாக மாறினா நல்லாயிருக்கும். இருந்தாலும் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் அந்த இல்லை அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். வேறு வெப்பநிலை அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். அடுத்து இப்போ பாடல்கள் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், High exchange value, easy finance, low interest rate, fastest delivery. Anamalai's Toyota, Valdur, Ramanathapuram. Call 80127-9900.
1: பாம்பன்,
0: ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
3: பின்னா பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
4: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்ட்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நம்ம பார்த்து ரசித்து எப்போவுமே நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் நம்மளை விட்டு போகிறாங்க, ஆனால் அவங்க போயே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலில் வந்து போயிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்கும். அவங்க போக மாட்டாங்க, இருப்பாங்க, இல்லை நம்மளால் இருக்க வைக்க முடியும் அப்படின்னா பரவாயில்ல, நம்ம வந்து போராடி இருக்க வைக்கணும். ஆனால் போய் தான் போகிறாங்க, எப்படியும் போயிடுவாங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நேரம் சரியாக 7:20 ஆகிடுச்சு. யார் அந்த நபர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முன்னாடி நீங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின்னு கடல் ஓசை FM 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். நம்மளுடைய பாம்பன் பாலம், நம்ம பாம்பன் பாலம் இருக்கு இல்லையா, அந்த பாம்பன் பாலம் தான் நம்மளை விட்டு போகப்போகுது. கிட்டத்தட்ட வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா பாம்பன் பாலத்தோட அந்த பழைய பாம்பன் பாலத்தை வந்து எடுக்கணும், அதை வந்து அந்த இடத்துல வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேச்சு வந்து முன்னாடி வந்து வந்தது. அதனால் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைவு சின்னவாசி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் அதை பராமரிக்கக்கூடிய செலவு ரொம்ப அதிகமாக வந்து வரும், அதை பராமரிக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும், அதனால் அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் முடிவு பண்ணி எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ பாம்பன் பாலத்தோட அந்த தூக்கு பாலம் இருக்கு இல்லையா, அதோட ஒரு கை ஒரு தூக்கு பாலம் மொத்தமாக எடுத்துட்டாங்க. அந்த இடமே எம்டி ஆகிடுச்சு, ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. அங்கே போய் பார்த்தா நம்மளுக்கு வந்து அது புதுப்பாலம் தெரியும், அதுக்கு முன்னாடி அழகாக இருந்த அந்த பழைய பாலம் இருக்காது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது, அதே இன்னும் 2 மாதத்தில் வந்து எடுத்து வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அடையாளமாக இருந்த, நம்ம பாம்பனுக்கே மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருந்த அந்த செஞ்சர் தூக்கு பாலம் அப்படிங்கிறது வந்து இருக்காது அப்படிங்கிறது ரொம்ப மன வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அதை பராமரிக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களுக்கு இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுடைய பேசி நம்ம வந்து கேட்டுக்கிறோம். இப்போதைக்கும் நம்ம இவ்வளோ வருஷமாக, கிட்டத்தட்ட 115 ஆயிடுச்சு, அவ்வளோ வருஷமாக நம்ம கூட இருந்த நம்ம பாம்பன் பாலத்திற்கு மிகப்பெரிய நன்றிகள். அவங்க பண்ண கடமைகளுக்கும் ஆற்று நிறைய விஷயங்களுக்கும் எத்தனை மக்களை பார்த்துருக்கும், நம்மளோட தாத்தா பாட்டிக்கு முன்னாடி இருந்து அது வந்து இயங்கிட்டு இருக்கு, நம்ம ஊருக்குள்ள வந்துருக்கு. 4-5 தலைமுறையாக வந்து இருக்கக்கூடிய பெரிய ஒரு அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவோட பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய நம்ம பாம்பன் பாலம் அவங்களோட எல்லா பணியும் வந்து நிறைவேற்றி நம்மளை விட்டு பிரிய போகுது. இது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இருக்கும் மொத்த பாலமே, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 7:30 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரொம்ப முக்கிய ஒரு பிரச்சனையா இப்போ வந்து கையில் எடுத்துருக்குது என்ன அப்படின்னா, இந்த கருவேலம் மரங்களை வந்து அகற்றுறது அப்படிங்கிறதா நம்மளுடைய மாவட்ட ஆட்சியரோடு தெரிவிச்சிருக்காங்க. இது ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே வந்து ரொம்ப குறிப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம தென் மாவட்டங்களில் மிக முக்கியமாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே அதிகமான கருவேல மரங்கள் இருக்கிறது ஒரு முக்கியமான மாவட்டம் நம்ம சிவகங்கையும் ராமநாதபுரம் மாவட்டம் தான். ஏன்னா இங்கே தான் அதிகமாக வந்து இந்த வறண்ட பூமியாக ஒரு காலகட்டத்தில் இருந்தனால இவங்களுக்கு எந்த தொழிலுமே இல்லை, எந்த விவசாயமும் இவங்களால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழலில் அந்த காலகட்டத்தில் வந்து கருவேல மரங்கள் வந்து தூவப்பட்டது. அதான் அந்த பக்கம் அதிகமாக இருக்க, நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி போயிட்டால் நீங்கள் கருவேல மரங்களை பெருசாக பார்க்க முடியாது. எதுக்காகனா அது ஒரு விமானத்தின் மூலமாக அந்த விதைகள் நம்ம தென் மாவட்டங்களில் அதிகமாக தூவப்பட்டுச்சு. அதன் மூலமாக தான் வளர்ச்சி அடைஞ்சு போயிடுச்சு. இது நம்ம மக்களுக்காகவே வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். அது அப்படியே வந்து மக்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து திரும்பிச்சு. இந்த பிளாஸ்டிக் எப்படி நமக்காகவே நாமளே உருவாக்கிக்கிட்டோமோ, அது எப்படி நமக்கு அகேன்ஸ்டாக அப்படியே திரும்பிச்சோ, அதே தான் இந்த கருவேல மரங்களும். இப்போ இந்த கருவேல மரங்களை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள், நீங்கள் யாராவது உங்களோட பகுதிகளில் உங்களோட அந்த உங்கள் நீங்கள் வாங்கி வச்சுருக்கக்கூடிய இடத்துல உங்கள் வீடாக இருக்கட்டும் சரி, நிலமாக இருக்கட்டும் சரி, தோப்பாக இருக்கட்டும் சரி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கருவேல மரங்களை நீங்களே அகற்றுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அவங்களுக்கு கீழே இருந்தும் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரெண்டு மரத்தை நம்ம வெட்டினா போதும். முடிஞ்சளவுக்கு மாதத்துக்கு 2 மரம் வெட்டினாவே போதும், நிறைய கருவேல மரங்களை வந்து அழிச்சிடலாம். அது அப்படியே விட்டுட்டோம், பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது வளர்ந்து ஒரு பெரிய காடாக மாறி நிறைய ஏரியாக்களில் நம்ம ரோடே மறைக்கிற அளவுக்கு கருவேல மரங்கள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி ஜேஜிபியாக கூப்பிட்டு வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுறதுக்கு, அது சின்னதாக வளரும் போதே ஒரு வெட்டு நம்ம வந்து இறக்கமே பட வேணாம், நம்ம ஒரு தாவரத்தை கொள்றோமே அப்படின்னு சொல்லிட்டு அது வளர்ந்தால் அது சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 100-150 செடிகளை வளரலாம் பண்ணிடும். அதனால் கருவேல மரங்களை அகற்றுறதுக்கு உங்களால் முடிஞ்ச வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் நானும் சொல்கிறேன், கருவேல மரங்களை அகற்றுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச பங்குகளை கொடுப்போம். உங்களோட இடத்துல இருக்கக்கூடிய கருவேல மரங்களை அகற்ற முயற்சி பண்ணுங்கள். இப்போ எடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாட மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாட?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பந்தலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 7:42 ஆயிடுச்சு. சாமி திரைப்படத்திலேருந்து ஒரு சிறப்பான ஒரு பாடல் கேட்டு வந்தோம். அதுக்கப்புறம் காற்றின் திசைகள் பற்றியும் நிறைய வந்து சொன்னாங்க. இந்த காற்றோட திசைகளை பற்றி பேசும்போது தான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, நம்ம காற்று அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் வந்து திடீர்னு வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாம்பன் பகுதியில் இன்றைக்கி காற்றோட வேகம் கடல்புறத்தில் கடலுக்கு மேலே 45 கிலோமீட்டர் வேகத்துலேருந்து 55 கிலோமீட்டர் வரை இருக்கணும், அதிகபட்சமாக 65 கிலோமீட்டர் கூட வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மீனவர்களுக்கான மீன்பிடி அனுமதி சீட்டு வந்து வழங்கப்பட மாட்டாது இந்த தகவலையும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு அடுத்த உத்தரவு வர வரைக்கும் நாட்டு படகு மீனவர்களையும் கடலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ராமேஸ்வரம் மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை உதவி இயக்குனர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவலை உங்கள்கிட்ட தெரிவிச்சுட்டு இது ரொம்ப கொஞ்சம் சிரமம் தான், ஏன்னா அடிக்கடி நம்ம போன வாரம் திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் கட்டாயப்பட்டாச்சு. இப்போ வந்து கடலுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது காற்று வந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. எப்போவுமே இந்த காற்று அப்படிங்கிறது நமக்கு ஒரு தலையாகவே இருக்குது. சரி, தொழிலுக்கு போயிட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையை வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிற சமயத்தில் அதிகமாக இந்த மாதிரி வந்துடுது. இப்போ அடுத்து இன்றைக்கான விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. தங்கம் 12 கேரட் 1 கிராம் தங்கம் 10,939 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,370 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,039 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் நிலை 22 கேரட் 1,06,960 ரூபாய். இது

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 7:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக விளையாட்டு தகவலை தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டு தகவல் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது காமன்வெல்த் போட்டி தான் இப்போதைக்கும் வந்து போயிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு போட்டி. நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய வீரர்கள் நிறைய போட்டிகள் வந்து பங்கேற்க வந்து போயிருக்காங்க. அது தடகள போட்டிகளாக இருக்கட்டும் சரி, இந்த வெயிட் லிஃப்டிங்காக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி நிறைய வந்து போட்டிகளை வந்து கலந்துட்டுருக்காங்க. ஏற்கனவே பழுதுகுதல் போட்டியில் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு தங்கம் வந்து கிடச்சிது. இப்போ அதை தொடர்ந்து நேற்று நடந்த பழுதுகுதல் போட்டியில் நம்ம இந்தியாவை சேர்ந்த தமிழக வீரர் ராஜா அவங்க வந்து ஒரு வெள்ளிப்பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஞானேஸ்வரி அவங்க ஒரு வெள்ளிப்பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. பழுதுக்குதலில் மட்டும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 பதக்கம் வந்து கிடச்சிருக்கு நம்ம இந்தியாவுக்கு. இப்போ அடுத்ததாக வேறு என்ன போட்டிகள் நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டா எல்லாமே நடந்துட்டுருக்கு. முதலிடத்தில் வந்து ஆஸ்திரேலியா வந்திருக்காங்க 42 பதக்கத்தோட. நம்ம இந்தியா வந்து ஒரு 8வது இடத்துல வந்திருக்காங்க 6 பதக்கத்தோட. பார்ப்போம் முடிய முடிய இன்னும் எவ்வளோ பதக்கம் வந்து வாங்கி மேலே போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஃபைனலில் இன்னும் 2-3 பேர் வந்து போயிருக்காங்க. அதுவும் ஆண்களுக்கான நீளம் தாண்டுதல் தகுதி போட்டியில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த முரளி ஸ்ரீசங்கர் அவங்க வந்து இப்போ ஃபைனலில் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த தடை ஓட்டம், 110 மீட்டர் தடை ஓட்டம், ஒரு தடையை தாண்டி தாண்டி விடுவாங்களே அதுலேயும் நம்ம இந்தியா ஃபைனலில் வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய போட்டிகள் வந்திருக்கு. அந்த போட்டிகள்லாம் தொடர்ந்து நம்ம இந்தியா ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். எவ்வளோ பதக்கம் வாங்குறாங்க, ஒவ்வொரு பதக்கமே வந்து தங்கத்துக்கு சமம். அதனால் வாங்கட்டும், சிறப்பாக வந்து வாங்கட்டும். இப்போதைக்கும் 6 பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. இன்னும் நிறைய பதக்கங்களை நம்ம இந்திய வீரர்கள் வந்து வாங்கட்டும், அவங்களுக்கு நம்ம இங்கேருந்தே சப்போர்ட்டை கொடுப்போம். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நெஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரக பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹு கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மொத்தமுள்ள 19,36,00,000 வீடுகளில் 89% அளவிற்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் சுமார் 90% ஊரகப் பகுதி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக திரு சி ஆர் பாட்டீல் குறிப்பிட்டார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஏர் இண்டியாவின் விரிவான உள்நாட்டு சர்வதேச சேவைகளையும் சுற்றுலா அமைச்சகத்தின் சுற்றுலா தல மேம்பாட்டு முயற்சிகளையும் ஒருங்கிணைப்பது இதன் நோக்கமாகும். இதன் மூலம் நாட்டில் சர்வதேச சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்க முடியும் என்று திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹு கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 18,475 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டம் நடைபாதை வியாபாரிகள் தங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களுடைய ஆண்டு வருமானம் அதிகரித்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அத்துடன் நடைபாதை வியாபாரிகளுடைய மின்னணு பண பரிவர்த்தனை பயன்பாடுகள் அதிகரித்துள்ளதாகவும் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாகவும் திரு டோக்கன் சாஹு தெரிவித்தார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற வேளாண் பட்ஜெட் தொடர்பாக விவசாயிகள் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில் புரிவோருடனான கருத்து கேட்பு கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். மாநிலத்தின் மண்வள மேம்பாடு, நீர் மேலாண்மை, வேளாண் சந்தை சீர்திருத்தங்கள், வேளாண்மையில் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துதல், பயிர் உற்பத்தி திறன், விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு விலை பாதுகாப்பு, நவீன வேளாண் தொழில்நுட்பங்களின் பயன்பாடு ஆகியவற்றுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறினார். விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துகள், கோரிக்கைகள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த வருடம் எல்னினோ வருடமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து விவசாயிகளும் பயிர் காப்பீடு செய்து வருவாய் இழப்பை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு வினோத் கேட்டுக் கொண்டார். இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன், திரு வெங்கடரமணன் உள்ளிட்ட 10 அமைச்சர்கள் பங்கேற்றதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கிய அரசாணையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு வேலை வழங்குவது கருணை அடிப்படையிலானது என்றாலும் சட்டத்திற்கு புறம்பானதாக உள்ளது என்றும் இது தவறான முன்னுதாரணமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எல்நினோவால் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கும் வகையில் சேலம் மாவட்ட வேளாண் துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. வறட்சியால் ஏற்படும் மகசூல் பாதிப்பை தடுக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காலநிலை மாற்றம் விவசாயிகளை கவலைக்குள்ளாக்கி விடுகின்றன. எல்நினோ பாதிப்பால் வறட்சிக்குள்ளாகும் மாவட்டங்களில் ஒன்றாக சேலம் மாவட்டம் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் சேலம் மாவட்டத்தில் எல்நினோ பாதிப்புகளை தடுக்கும் வகையில் வேளாண்மை துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டாரத்தில் விவசாயிகள் அதிக அளவில் பருத்தி பயிரிட்டுள்ள நிலையில் அதற்கான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்திடும் விதமாக PPFM எனப்படும் தொழில்நுட்பத்தை வேளாண்மை துறை அறிமுகப்படுத்தி விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறது. 10 லிட்டருக்கு 100 மில்லி என்ற அளவீட்டில் பயன்படுத்தப்படும் இந்த பாக்டீரியா நுண்ணுயிரி மூலம் பயிர் சாகுபடிக்கான தண்ணீர் தேவை பெருமளவு குறையும் என்பதால் வறட்சி காலத்திலும் மகசூல் பாதிக்காமல் தடுக்க முடியும். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: இருவரிச் செய்திகள். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான விவகாரத்தில் பிரிட்டன் யுக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படும் என்று பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாம் தெரிவித்துள்ளார். ஈரான் ஆதரவு புரட்சிப்படையினர் ஏவிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதித் தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி பிவாண்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே விபத்தில் சிக்கிய காரை விடுவிக்க 5,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் நாரைக்கிணறு பகுதியில் விவசாயிகள் பட்டா கேட்டு கோரிக்கை விடுத்துள்ளதால் அதுகுறித்து மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்க கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பாரா குண்டு எறிதல் பிரிவில் அவர் 9.81 மீட்டர் தூரம் எறிந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீராங்கனை ஷில்பா ஷைலா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் பளு தூக்குதல் 79 கிலோ எடை பிரிவில் பல்லூரி அஜய்பாபு வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்தியாவின் சர்வேஷ் அனில் குஷாரே வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 58 கிலோ பளு தூக்குதல் பிரிவில் இந்தியாவின் பிந்தியா ராணி தேவி வெண்கலப்பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை பிரிவில் அங்குஷ் பங்கல், சாக்ஷி சௌத்ரி ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. தைவான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு டோக்கன் சாகு கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங், வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
4: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
5: சார் ஒன்றே லீவ் வேணும் சார்.
6: எதுக்கியா?
5: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
6: அட, இன்னும் உப்பு கரையா தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
7: மண்டபம்
3: மற்றும் தங்கச்சி மடம்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: கங்காறு தண்ணியே குடிக்காம வாழுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி எலியும் தண்ணியே குடிக்காம வாழுமான்னு கேட்டா இல்ல. ஆனா பாலைவனத்துல வாழ்ற கங்காறு எலி தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாவே தண்ணியே குடிக்காதான். பின்ன அதுக்கு நீர்ச்சத்து எங்க இருந்து வருது தெரிஞ்சுக்கலாமா? பருப்பு, சின்ன சின்ன பூச்சின்னு சாப்பிடுற கங்காறு எலி சாப்பாட்டுல இருந்தே நீர்ச்சத்தை எடுத்துக்கிறது. அதே சமயம் பகல் நேரத்துல வளைய விட்டு வெளியே வராம நைட் நேரத்துல சாப்பாடை தேடி போறதுனால உடல்ல நீர்ச்சத்தை இழக்கிறதும் இல்ல.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக ஒரு வேலைவாய்ப்பு தகவலை தெரிஞ்சுக்கலாம். வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்னு பார்க்கும்போது ரயில்வேயில் வந்து இன்னொரு 4098 பணியிடங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நேற்று ரயில்வேயில் ஐடிஐ முடித்தவங்களுக்காக 5000 அதிகமான பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவித்தாங்க. இப்போ திரும்ப ஒரு 4098 பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. இது யாருக்காக அப்படின்னா இன்ஜினியரிங் அந்த சார்ந்த ஒரு வேலையில் பார்க்குறவங்க. டிப்ளமோ பிஎஸ்சி நீங்கள் வந்து முடிச்சிருந்தாவே போதும். ஜூனியர் இன்ஜினியர், சூப்பரண்டட், வேதியியல், உலோகவியல் உதவியாளர் அப்படின்ற மாதிரியான ஒரு பதவிகளுக்கு நீங்கள் டிப்ளமோ பிஎஸ்சி ஏதாச்சும் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாவே போதும், உங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு வந்து இருக்குது. இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண rrbapply.gov.in அப்படின்ற இணையதள முகவரியில் இந்த தகவலை தெரிஞ்சுக்கலாம். rrbapply.gov.in இதற்கு ஆன்லைனில் தேர்வு வந்திருக்கும், சான்றிதழ் சரிபார்ப்பிருக்கும், மருத்துவ பரிசோதனை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரயில்வேஸ் அள்ளி கொண்டுட்டு வராங்க ஒவ்வொரு தடவை வேலைகள் வந்து வரும்போதும். ஒவ்வொரு வாரமுமே 5000, 4000, 6000 அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேலையிடங்கள் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ரயில்வேக்கு வந்து போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வேலைகள் வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும். அதுவும் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் ரயில்வேஸில் வந்து ஒரு வேலை பார்க்குறதுக்கு நம்ம ஒரு நிறைய பேர் ஆசையப்படுவாங்க ரயில்வேஸில் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்கச்சக்கமான வேலைகள் வந்துருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரயில்வேயும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், ரயில்வேக்கும் கொஞ்சம் படிங்க. இப்போதைக்கும் விண்ணப்பிக்க rrbapply.gov.in அப்படின்ற இணையல முகரியை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நெஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், தாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: நேரம் சரியாக 8:41 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை FM 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியுடன் நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் நான் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம பாம்பன் பாலம், நம்ம பாம்பன் பாலத்துக்கு வந்து ஒரு நீங்கா ஒரு விடை கொடுக்க போகிறோம். நம்மளை விட்டு போக போது நம்மளுடைய பாம்பன் பாலம், அந்த பழைய பாம்பன் பாலத்தை வந்து பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. சாயங்கால நேரங்களில் வந்து கிடைக்கிற நேரங்களில் அப்போ போய் பார்த்து வாங்க. நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்க இல்லை, பார்த்துருப்போம். பஸ்ஸில் போகும்போது நிச்சயமாக எல்லோரும் பார்க்க தான் போகிறோம். நின்று ரசித்து பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு அலாதியான ஒரு சுகம். நம்ம பாம்பன் பாலத்தை பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ போய் பார்த்தா லைட்டாக வருத்தமாகவும் இருக்கும், சரி பழைய பாம்பன் பாலத்தை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்து ரசிச்சுட்டு நம்ம பாம்பன் பாலத்துக்கு ஒரு டாட்டாவை பேச சொல்லிட்டு வந்துருங்க. இவ்வளோ நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளை இனக்கடல் ஓசை FM 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பாய், சி யூ மக்களே.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புரித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீ உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியாதான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2 கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த திரு பவன் சந்தனா, திரு நாகாபரத் தாக்கா ஆகியோருடன் கலந்துரையாடினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், பல்வேறு ஆர்வமிக்க தலைப்புகளுடன் விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து தாங்கள் உரையாடியதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் குறித்து கேட்டறிந்து மகிழ்ச்சி அடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அவர்களுடைய திறன், லட்சியம், நேர்மறையான மனப்பான்மை ஆகியவை நாட்டின் தனியார் விண்வெளி சூழலை பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் குழுவினருக்கு தமது வாழ்த்துகளையும் பிரதமர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். நாட்டின் மின் உற்பத்தி துறையில் நிலக்கரி இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், 2024-25 நிதியாண்டில் 62.5 மில்லியன் அளவிற்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் கடந்த நிதியாண்டில் 45.4 மில்லியன் டன் அளவிற்கு மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அனல்மின் நிலையங்களுக்கான நிலக்கரி இறக்குமதி 27% குறைந்துள்ளதாகவும் திரு சதீஷ் சந்திர துபே குறிப்பிட்டார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2 கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது தெரிவித்துள்ள மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோகன் சாகு, மாநிலங்கள் யூனியன் பிரதேச அரசுகள் சமர்ப்பித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் இதுவரை 1,27,00,000-க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வாகனங்களுக்கான பதிவு கட்டணமும் கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகாலயாவில் தற்போது 5,000-க்கும் மேற்பட்ட மின்சார வாகனங்கள் இயங்கும் நிலையில் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் மாநில அரசு இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி பிவாண்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதன் மூலம் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. தேர்வு முறைகேடு தொடர்பாக சம்பந்தப்பட்ட மற்றவர்கள் குறித்தும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியின்போது மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இதனை தெரிவித்தார். இதன் மூலம் 2032 உலக அளவில் பொம்மை சந்தையில் இந்தியா 5% பங்களிப்பை அடைய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொம்மை தொழிலை உலகளாவிய சந்தைகளுடன் இணைப்பதையும் வர்த்தகம் செய்வதை எளிதாக்குவதையும் இந்த பணிக்குழு கவனம் செலுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பியூஷ் கோயல், சிறந்த வடிவமைப்புடன் பொம்மைகளை உற்பத்தி செய்யுமாறும் ஏற்றுமதியில் கவனம் செலுத்துமாறும் தொழில்துறையினரை கேட்டுக் கொண்டார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரக பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மொத்தமுள்ள 19,36,00,000 வீடுகளில் 89% அளவிற்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் சுமார் 90% ஊரக பகுதி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக திரு சி ஆர் பாட்டீல் குறிப்பிட்டார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஏர் இண்டியாவின் விரிவான உள்நாட்டு சர்வதேச சேவைகளையும் சுற்றுலா அமைச்சகத்தின் சுற்றுலா தல மேம்பாட்டு முயற்சிகளையும் ஒருங்கிணைப்பது இதன் நோக்கமாகும். இதன் மூலம் நாட்டில் சர்வதேச சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்க முடியும் என்று திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் முற்றிலும் தவறானது என்று கூறியுள்ளது. இதுபோன்ற அறிவிப்புகளை அரசு வெளியிடவில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை இன்று வாஷிங்டனில் சந்திக்கிறார். திரு டிரம்ப் 2வது முறையாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டது முதல் இரு தலைவர்களுக்கும் இடையேயான 8வது சந்திப்பு இதுவாகும். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர், மற்ற நாடுகளின் தலைவர்களைவிட அமெரிக்க அதிபரைத்தான் தாம் அதிக முறை சந்தித்துள்ளதாக கூறியுள்ளார். தங்களுடைய சந்திப்பின் போது ஈரான் உள்ளிட்ட அனைத்து விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிற நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் அமைதியை நிலைநாட்டுவதும் இந்த சந்திப்பின் நோக்கம் என்று இஸ்ரேல் பிரதமர் கூறியுள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், தில்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவின் கடலோரப் பகுதி, ராஜஸ்தான், குஜராத், ஜார்க்கண்ட், கேரளம், மத்திய பிரதேசம், தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோட் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றனர். தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் ஜிம்பாப்வேயையும் மகளிர் பிரிவில் மாலத்தீவையும் வென்றனர். ஆடவர் பிரிவில் மானவ் தாக்கர், ஹர்மித் தேசாய், பயஸ் ஜெயின் ஆகியோரும், மகளிர் பிரிவில் சுதிப்தா முகர்ஜி, யஜஸ்வினி கார்படே, ஸ்வஸ்திகா கோஷ் ஆகியோரும் தத்தமது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பாரா குண்டு எறிதல் பிரிவில் அவர் 9.81 மீட்டர் தூரம் எறிந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீராங்கனை ஷில்பா ஷைலா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் பளு தூக்குதல் 79 கிலோ எடைப்பிரிவில் வல்லூரி அஜயபாபு வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் சர்வேஷ் அனில் குஷாரே வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 58 கிலோ பளு தூக்கும் பிரிவில் இந்தியாவின் விந்தியா ராணி தேவி வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. தேசிய ஜூனியர் ஹாக்கி சாம்பியன் போட்டி கோவையில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூக் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்துரையாடினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வணக்கங்கள். இன்றைக்கி திங்கக்கிழமை, எல்லோரும் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு, சில பேர் வேலைக்கு போயிட்டு, சில பேர் வேலைகளை பார்த்துக்கிட்டு, சிறப்பாக எப்பமா கேட்டுக்கிருக்க அத்தனை நேர் நெஞ்சங்களுக்கும் இந்த தங்கமான தங்கத்தினுடைய அன்பான பண்பான பாசமான வாழ்த்துக்களோடு நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடுவோம். இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸுகளாக இருந்தாலும் ஒரு அளவோடு நம்ம பழகினோம்னா கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள் ரொம்ப நெருக்கி. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கும்போது ரொம்பவும் உள்ளே போயிடக்கூடாது. ரொம்ப உள்ளே போனோம்னா பல பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய இருக்கும். நண்பர்கள்னால் ஒரு அளவோடு அழகாக பழகினா வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன குறிப்பு என் அன்பான உறவுகளுக்கு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிகளை போயிடுவோம். கஸ்தூரி ராஜா விஜயலட்சுமிக்கு 1983 பிறந்தவங்க தான் தனுசு. அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அவங்க வந்து நிறையா விருதுகளை வாங்கியிருக்காங்க. ஃபிலிம்ஃபேர் விருது, தேசிய சர்வதேச விருது, இப்போ கூட ராயன் படத்தில் வந்து ஒரு விருதுக்கு வேறு அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களுக்கு கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், எனது சார்பாகவும், அவங்க ரசிகர்கள் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, இவங்க கதை, திரைக்கதை, பாடலாசிரியர், நடிப்பு சக்கரவர்த்தி, இப்படி பல நட்சத்திரங்களை, நாம் பல திறமைகளை கையாண்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து இன்னைக்கு தங்கச்சி மடத்தில் வந்து நடுத்தருவில் அமர்ந்திருக்க ஆதி முத்துமாரியம்மன் கோயில் முளக்கட்டு இன்றைக்கி வந்து முடிவு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த முளக்கட்டு நடந்தே கிட்டத்தட்ட ஒரு 150 வந்து நடந்திருக்கு. அதுதான் அந்த தங்கச்சி மடத்திலேயே ஒரு பெரிய முளக்கட்டு. அதுக்கு விழாக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், எனது சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, சுப்பிரமணியபுரத்திலிருந்து ஒரு அழகான பாடலும் ஒன்று கேட்டிருக்காங்க. தங்கச்சி மடம் நடுத்தருவில் இருந்து விழாக்குழுவினர் கேட்டுட்டு அடுத்து இன்றைக்கி தனுசுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொல்லவும் போகிறாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அவங்களும் ஒரு அழகான பாடல்களை கேட்டிருக்காங்க. ஏன்னா 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தரை சொல்லக்கூடாதுல. நிறையா பேர் சொல்லியிருக்காங்க தனுசுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஒரு பாடலும் வருது. இது மாதிரி நீங்களும் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 70-94-43-99-99 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க, பாடல்களை கேளுங்கள்.

0: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவில் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: மண்டபம்
0: மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டேய் சாப்பிடு வாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலூசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
0: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில தான் மக்களே இருக்கீங்க. அடுத்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பத்தூர் மாவட்டம் சோலார்பேட்டையில இருந்து ஒருத்தர் வராங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம்
7: ஐயா. வணக்கம் ஐயா.
6: ஐயா வணக்கம் ஐயா. உங்க பேரு, யாருக்கு வாழ்த்து?
7: நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலாப்பட்டி எம் நாகேஸ்வரன் ஐயா.
6: நாகேஸ்வரன் ஐயா சொல்லுங்க ஐயா, ஊர்லாம் எப்படி இருக்கு?
7: நல்லா இருக்குங்க ஐயா. இன்னைக்கு கோடை வாசம் ஏழகிரி மலைங்க ஐயா.
6: ஆஹா,
7: ஏழைகள் ஊட்டின்னு சொல்லுவாங்க.
6: ஆமா கண்டிப்பா,
7: ஒரு முறை வந்து பாருங்கள் ஐயா,
6: சிறப்பா இருக்கும். ஊட்டி தேயில ஏல, ஊட்டியில தேயிலைக்கு தானே ஃபேமஸ்.
7: ஆமாங்க ஐயா.
6: சொல்லுங்க ஐயா, யாருக்கு வாழ்த்து என்ன பாடல்?
7: இன்னைக்கு பிறந்த நாளு, திருமண நாள் காணும் அனைவரும் எங்களுக்கும் அன்பு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். எனக்கு வந்து ஐயா உடன் முத்துல ஓஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள் அந்த பாடல் ஐயா.
6: டி எம் சௌந்தரராஜன் அவங்க குரல் இல்லையா?
7: என்ன
6: பாடலோ கண்டிப்பா தேடி பிடிச்சு போட்டுலாம். அப்புறம் என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றியா.
7: நன்றி வணக்கம்.
6: நன்றி வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் சோலார்பேட்டையிலேருந்து நாகேஸ்வரன் ஐயா தான் பேசுனாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ அதாவது அப்போ உள்ள கவிஞர்கள் எழுதின பட்டுக்கோட்டையாக இருக்கட்டும், கண்ணதாசனாக இருக்கட்டும், பாரதிதாசனாக இருக்கட்டும், எழுதின வார்த்தைகள் ஃபுல்லாக இப்போ தான் வந்து அது பயன்பாட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே நம்ம விதை எப்போயோ போடுறோம், அது மரமாகி நம்மளுக்கு அப்போவே பலன் தருது, அது பலன் தர நம்ம ரொம்ப நாள் ஆகுமா ஆகும்ல, அது மாதிரி தான் பாடல்களுடைய வரியும். அப்போ உள்ளவங்கள்லாம் வந்து என்னதான் நடக்கும் அப்படின்னு தீர்மானித்து இதுதான் அப்படின்னு எழுதி வச்ச அத்தனை நேர் நெஞ்சங்களுக்கும் அவங்க வந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்ல சொல்லியிருந்தாங்க. பாடியிருந்தவர்கள், அதற்கு இசையமைச்சர் வந்தவர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்ல சொல்லியிருந்தாங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருந்து ஒருத்தர் வந்து பழுத்தூக்கம் போட்டிக்கு போயிருக்காங்க. 68 கிலோ பழுத்தூக்கும் போட்டி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து 68 கிலோவான், அவங்க வந்து 286 கிலோவை தூக்கியிருக்காங்க. 86 கிலோன்னா 2 ஷிஃப்டாக தூக்கியிருக்காங்க. 161 தூக்கி 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க, வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா ஒரு கூலி தொழிலாளி, அவங்க அம்மா ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க. இருந்தாலும் நம்மளுடைய இது நம்மளோடைய போயிடட்டும் அப்படின்னு நினச்சி அந்த பிள்ளையை அவங்க வளர்த்து அவங்க ஊருக்கு இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்கு பேர் சேர்த்துருக்காங்க. அவங்களுக்கு தான் முதல் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, 2வது அந்த முத்துப்பாண்டிக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, அடுத்து வந்து காமன்வெல்த்தில் அவங்க கண்டிப்பாக தங்கப்பதக்கம் வெல்லணும், வெல்லுவாங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
8: வணக்கம். நான் சித்தாரோட்டிலிருந்து வித்யாசா பகவதி பேசுறேன். இன்னைக்கு எங்க ஊர் பக்கம்னா முளக்கட்டு. என்னுடைய மச்சன் சையத் அப்துல் ஹமீத் அவர்கள் ராசி சவுண்ட் சர்வீஸ் அந்த ரேடியோவுக்கு சேர்த்து கட்டியிருக்காங்க. இங்க ரொம்ப பிரபலமா நடக்கேன். இன்னைக்கு வந்து வள்ளி திருமண நாடகம் சித்தாரோட்டையில சிறப்பா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு ஒரு நல்ல பக்தி பாட்டு ஒன்று போடுங்க, மாரியம்மன் பாட்டு. நன்றி, வணக்கம்.
6: சித்தார்கோட்டை ரிசாசா பவுலி அவங்க தான் பேசியிருந்தாங்க. உண்மையிலேயே நாடகம்னா வந்து உண்மையிலேயே உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா நாடகம், பட்டிமன்றம் இதுகளிலாம் பல பல கருத்துக்கள் இருக்குது. அது மாதிரி படமும் பார்க்கலாம். இந்த ஆடல் பாடல் அதெல்லாம் வந்து சும்மா ஒரு அவ்வளவு வந்து சிறப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம கருத்துக்களை கேட்குறதுக்கு நாடகமும் நல்லாயிருக்கும், பட்டிமன்றம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த காலத்து இளைஞர்கள் விரும்புகிறது என்னவோ அந்த ஆடல் பாடலை தானே விரும்புகிறாங்க. அவங்க சித்தார்கோட்டையிலேருந்து தொப்பிக்கிறவமா வள்ளி திருமண நாடகம் அவங்க ஊரில் போடுறாங்களா, உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் அந்த நாடகம்லாம். நான்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது. இப்போ பெரும்பாலும் கிராமத்து பக்கம் வந்து அந்த நாடகம், பட்டிமன்றம் இதுகளை வந்து மறக்காமல் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை ரிதாசா பவுலி என்ன சார்பாகவும் எனது ஆர்வம் தெரிவிச்சுட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்டு அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
8: எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் சித்தார்கோட்டிலிருந்து தௌஃபிக் ரஹ்மான். இன்னைக்கு தங்கம்மா நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கும் அண்ணன் தங்கம்மன்னன் அவர்களுக்கும் தங்கை நிவாசினி அவர்களுக்கும் வாழ்த்துக்கொள்கிறான். இன்று எங்கூரோட பக்கத்தில் முளக்கொட்டு இன்னைக்கு இது பண்ணுறாங்க. அதே மாதிரி இலதை கோட்டம் குலசேகர நண்பர்கள்லாம் எங்களுக்கு அதிகம். அவளுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நடிகர் தனுஷ்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவங்க படத்துல இருந்து திருவிழா தேடி படத்துல இருந்து மன்மத ராசா அந்த பாட்டை போடவன். வணக்கம். சித்தார்கோட்டை தௌஃபிக் ரஹ்மான்.
6: சித்தார்கோட்டையிலிருந்து தௌஃபிக் ரஹ்மான் தான் பேசுறாங்க. இன்னைக்கு அவங்க ஏரியாவிலையும் முளக்கட்டான். அவங்க நண்பர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தனுஷுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவங்க நடித்த முதல் படம் திருடாத்திரி படத்திலிருந்து ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. முத்தான 3 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. நாம வெளியூருக்கு பஸ்லயோ ட்ரெயின்லயோ போகும்போது டிக்கெட் மட்டும்தான் கொண்டு போவோம். ஆனா வெளிநாடுகளுக்கு பிளைட்ல போகும்போது ஏன் பாஸ்போர்ட், விசா, டிக்கெட்னு மூணு விஷயங்களை கொண்டு போறோம் அப்படின்னு தெரியுமா? அதுலயும் குறிப்பா பாஸ்போர்ட் ஏன் முக்கியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? நாம நம்ம நாட்டுக்குள்ளேயே உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, சென்னை டு டெல்லி போறோம் அப்படின்னா நமக்கு பாஸ்போர்ட்டோ விசாவோ தேவையில்ல. பிளைட் டிக்கெட்டோட சேர்த்து ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி இருந்தாலே போதுமானது. அதுலதான் நாம யாரு, எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறத அந்த ஐடி மூலமா அரசே வெரிஃபை பண்ணிப்பாங்க. அதே வெளிநாடுன்னு வரும்போது நாம யாரு அப்படிங்கறத அந்த நாட்டுக்காரவங்க உறுதிப்படுத்திக்க ஒரு இன்டர்நேஷனல் ஐடி கார்டு வேணும்ல. அதுல நம்மளோட பேரு, போட்டோ, பிறந்த தேதி, அட்ரஸ், நம்ம எந்த நாட்டை சேர்ந்தவங்க இப்படின்னு எல்லா விவரங்களுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் ஐடி கார்டு தான் இந்த பாஸ்போர்ட். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கணக்கு பண்ணேண்டா.
1: பாம்பன்
0: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: எனது அன்பான உறவுகளே, நிறையா பேர் வந்து தனுசு அவங்களுக்கு பிறந்தநாளும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, நிறையா பேர் பாடலும் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் பாடலில் வந்து அடுத்து நேசக்கரங்க நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் இருவரும் வந்திருக்காங்க. ஆனால் இருவரும் வந்திருக்காங்க, அழகான ஒரு தலைப்பு கேட்டிருக்காங்க. இந்த தலைப்பை நீங்கள் நல்லா புரிஞ்சு அவங்களுக்கு அவங்களோட ஒரு சிறப்பான பதலாக நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கங்க அப்படின்னு எனது சார்பாக தெரிவிச்சுட்டு, அடுத்து ராமேஸ்வரத்துலேருந்து ஜெய்கணேஷ் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு, அவங்க மருமக அனுப்பிரியாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. தங்க மீன்கள் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து வேதாலையிலேருந்து விமல்குமார் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஒரு சோக பாடலாக எடுத்துக்கிறக்கூடாது, ஆனால் வந்து ஒரு அதில் வந்து சில அர்த்தங்கள் நிறையா ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, ஓடத்தில் தண்ணீர் அப்படின்னு ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நேர்களாகிய உங்களில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைஞ்சிருங்க நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.
5: அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடம். நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. ஞாயிறு திங்கள் அப்படின்னு 2 நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக நாங்களும் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறோம். எல்லா நேயர்களும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்கள் கூட தொடர்ந்து பேச போகிறது நான் நிவாஷினி மற்றும்
3: அமளி.
2: ஸோ 2 பேருமே வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம ராமநாதபுரத்தில் ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடங்களில் வந்து இன்னைக்கு முளைப்பாரி திருவிழா, நம்ம தங்கச்சி மடமாக இருக்கட்டும் இல்லை அக்காள் மடமாக இருக்கட்டும், குறிப்பாக நம்ம பாம்பன் சித்தார்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் முளைப்பாரி திருவிழா பாதி இடங்கள் இப்போ தான் ஆரம்பிக்குது, பாதி இடங்களில் இன்றைக்கி தான் வந்து அதுக்கான லாஸ்ட்டு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். நாளைக்கு தான் வந்து எடுத்துகிட்டு போய் கரைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியே நிறைய திருவிழாக்களுமே போயிட்டுருக்குற இந்த ஒரு சீசனில் அந்த திருவிழாக்கான ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு நாம அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நபர்களுக்குமே அன்பு அப்படின்றது வேற வேற. இப்போ வயசானவங்களுக்கு அன்பு அப்படிங்கிறது அவங்கள வந்து பாசமாக பார்த்துக்கிறது, இப்போ ஏதாவது அவங்களுக்கு முடியலை அப்படின்னா அந்த சமயங்களில் கூடவே இருந்து பார்த்துக்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பாக இருக்கும். இதே பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா வீட்டில் கேட்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறது அப்படின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பு. இதே ஒரு காதலன் காதலியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேச்சை மட்டுமே கேட்டுட்டு அவங்களுக்காக நேரம் செலவிடுறது, அவங்களுடைய அந்த தனி உலகத்தில் 2 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கான அன்பு அப்படின்றது வேற. கணவன் மனைவியாக இருக்காங்க அப்படின்னா மனைவி சொல் பேச்சு கேட்டு நடந்தோம் அப்படின்னா அந்த ஒரு அன்பு அப்படின்றது அதிகமாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே 2 வீட்டில் ஒரு வீட்டில் அக்கா தங்கச்சியாக இருக்காங்க அப்படின்னா வீட்டில் ஏதாவது குட்டி திருட்டுத்தனம் பண்ணாங்கன்னா அதை வந்து வீட்டிலேருந்து காப்பாற்றுறது அவங்களுக்கான ஒரு அன்பு. இதுதான் வந்து அண்ணன் தம்பிகளுக்குமே செட் ஆகும். இதே வந்து தாத்தா பாட்டி இல்லை பேத்தியாக இருக்காங்க அப்படின்னா சொல்ல தேவையே கிடையாது, எவ்வளோ செல்லமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கேட்குற நேரமெல்லாம் காசை வந்து அள்ளி அள்ளி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஒரு உலகத்தில் அன்பு அப்படின்றது வேற வேற மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் உண்மையான அன்பு அப்படின்னு கூட நாம நினைச்சு வச்சிருந்துருக்கலாம். ஆனால் இதெல்லாம் சிலர் அந்த உறவை வந்து தக்க வைக்கிறதுக்காக செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள்ல ஒன்றே தவிர உண்மையான அன்பு அப்படின்றது வேற. குறிப்பாக இந்த உண்மையான அன்பு அப்படின்னு வந்துட்டாலே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபஸ்ட்டு நபர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அதுவும் டீனேஜில் இருக்கோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கான உலகமாக வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து சேர்ந்து தப்பு பண்ணுவோம் இல்லை அப்படின்னா ஒரு விஷயம் வீட்டில் இருந்து மறைப்போம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் தெரிந்து நமக்கு உண்மையான அன்பு கிடைக்குதே அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுடைய வளர்ற காலகட்டத்திலையும் சரி இப்போ உள்ள குழந்தைங்க வந்து வளர்ற காலகட்டத்திலையுமே தெரிய வரும். ஆனால் உண்மையான அன்பு அப்படின்றது கண்டிப்பாக அது கிடையாதுல்ல. இப்போ நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்டு கண்டிப்பாக வந்து அதை திருத்தணும், அதுதான் உண்மையான அன்பு. அதாவது எந்த இடத்துல அக்கறை இருக்குதோ அதுதான் உண்மையான அன்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த நட்புக்குள்ள தப்புக்குள்ளே ஒத்து போனோம் அப்படின்னா அது உண்மையான நட்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது உண்மையான அன்பு அப்படின்றது உங்களை பொறுத்த வரைக்கும் என்னது, அது எப்படி இருக்கணும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களாக நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் பகிர கால் பண்ணுங்க 7094439999. உண்மையான அன்பு அப்படின்றது என்ன அப்படின்றத சொல்றதுக்காக இப்போ நம்மளுடைய அமலியக்காவுமே இணைஞ்சிருக்காங்க.
3: நாம டெய்லி லைஃப்ல கடந்து போற ஆனா பெருசா கவனிக்காத ஒரு செம சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். அதுதான் உண்மையான அன்பு. பொதுவா அன்புன்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு சினிமா லெவலுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா நிஜத்துல அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சைக்காலஜி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஏன் ஒரு சில பேர்கிட்ட மட்டும் எதையுமே மறைக்காம சொல்றோம்? நம்ம கிட்ட இருக்கிற எல்லா மொக்க ஜோக்கையும் சொல்ல முடியாத உணர்வுகளையும் யார்கிட்ட ஃப்ரீயா காட்ட முடியுமோ அங்கதான் உண்மையான அன்பு இருக்கு. ஏன்னா உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை அப்படியே ஏத்துக்கிற ஒரு சேஃப் ஜோன் தான் உண்மையான அன்பு. நம்ம ஒருத்தவங்க வேலை உண்மையான அன்பு அன்பும் நம்பிக்கையும் வைக்கும்போது நம்ம மூளையில் ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சுரக்குமா. இந்த கெமிக்கல் சுரக்கும் போது நம்மளுக்குள்ள இருக்கிற பயம் குறைஞ்சு மனசுல ஒரு பயங்கரமான நிம்மதி வருமா. ஆனா இன்னைக்கு காலத்துல என்ன நடக்குதுன்னா அன்புங்கிற பேரில் ஒரு பெரிய வியாபாரமே பண்ணிட்டு இருக்கோம். நீ எனக்கு இதை பண்ணினாதான் நான் உங்ககிட்ட பேசுவேன், நீ எனக்கு ஃபோன் பண்ணாதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மாதிரியான கண்டிஷன்ஸ் நமக்குள்ளே போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான அன்புங்கிறது எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாத ஒரு சுதந்திரம். இந்த அன்பு அப்படிங்கிறது கணவன் மனைவியாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், எந்த உறவாக வேணாலும் இருக்கலாம். நம்மளோட பலவீனம் யாருக்கு தெரியுமோ அதை வச்சு நம்மளை காயப்படுத்தாமல் யார் நம்மளை தாங்கி பிடிக்கிறாங்களோ அதுதான் உண்மையான அன்பு. அடுத்ததாக இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: ஆனோ காது குத்து வழக்காப்பு பிறந்த நாள்னு உங்க வீட்டு பங்கன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க த ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: மண்டபம்
3: மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: ஒவ்வொரு மனுஷனுக்குமே அவசிய தேவையா இருக்கிறது அன்புதாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கு அவசிய தேவை மட்டும் கிடையாது, அவசியமா இருக்க வேண்டிய ஒரு குணமும் கூட அன்புதான். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு அன்பு அப்படிங்கிறதுமே ஒரு சின்ன வாய்ப்பு மாதிரி தான். நாம் யார் மேலே கொடுக்கணும் அப்படின்றத நாம் தான் செலக்ட் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு நம்ம மேலே லவ்வே இல்லாட்டாலும் நம்மளுடைய அன்பை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருமே சுற்றிட்டுருக்கோம். அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான். என்ன அப்படின்னா, நாங்கள் கொடுப்போம், வேணா வேணும், அது வந்து உங்களுடைய அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலருமே எடுத்துப்போம். அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான் இந்த அன்பு காட்டுறதுல. ஸோ நேரம் சரியாக 10:18 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்ருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் நிவாஷினி. ஆர்ட் ஆஃப் லவ் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் எரிக் அப்படின்றவர் 4 விதமான ஒரு அன்பை பற்றி சூப்பராகவே சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த காதலர்களுக்குள்ளே அந்த தோணக்கூடிய அன்பாக இருக்கட்டும், ரெண்டாவது வந்து நண்பர்களுக்குள்ளே இந்த மாதிரி அன்பு இருந்தால் அது உண்மையான அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும், அடுத்து சுயநலமே இல்லாத ஒரு அன்பு அப்படின்னு கேட்டால் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது நம்மளுடைய அம்மா அப்பா மட்டும்தான். ஏன்னா அவங்கக்கிட்ட மட்டும்தான் அந்த சுயநலம், நீ கொடுத்தா தான் நான் கொடுப்பேன் அப்படின்லாம் கிடையாது, அவங்களுக்கு நாம் பண்ணாலும் பண்ணாட்டாலும் அந்த அன்பு நம்மக்கிட்டே தான் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதை வந்து சுயநலம் இல்லாத அன்பு அப்படின்னு கூட சொல்லலாம். 4வது, நம்ம குடும்பத்து மேலே வச்சிருக்கிற அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விஷயத்தை பற்றி அழகாக சொல்லியிருந்தாரு. அதில் நான் வந்து ஒரு சில தகவல்களை உங்கள் கூட தாராளமாக பகிர்ந்துக்கிறேன். ஆனால் இப்போ களத்திலிருந்து நேயர் சுதா இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய உண்மையான அன்பு அப்படின்றது எது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: மரியாதை கொடுக்கறதுலாம் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு. இப்போ முன்னாடி மரியாதை கொடுத்துட்டு பின்னாடிவே அவன் வேண்டி பேசக்கூடாது. பேசியமா எப்பவும் போல மரியாதைனா மரியாதையவே கூடணும் லாஸ்ட் வரைக்கும். ஆனால் மரியாதை ஒரு கட்டத்தில் சில நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கப்போ ஏதாவது வாய் வார்த்தை விடுவோம். அது நம்ம எப்பவும் போல பழைய ஈர்ந்தோன்னாக்கி தெரியாது, நம்ம ஏசினாலும் தெரியாது, நம்மளை திட்டினாலும் தெரியாது, அது வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் அப்படிங்கிறது வந்து ஆயிரும். உண்மை அன்பு வந்து எப்பவுமே சரி, நம்ம எப்படி இருக்குமோ அதை ஏற்றுக்கிட்டே தான் உண்மையான அன்பு. நம்ம வந்து இந்த பிள்ளை இப்படி தான் அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம கிட்ட பேச அவ்வளவு ஆகும் மட்டும்தான் என்னைக்குமே நிரந்தரமான அன்பு. அது இல்லாம எந்த அன்புமே நிரந்தரம் கிடையாது.
8: ரொம்ப நன்றி அக்கா.
7: நன்றி.
6: எப்பவும் போல இருக்கிறது ஒரு சூப்பரான அன்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பொது வெளிகளில் மரியாதை கொடுத்து பேசுறதுமே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ நான் காலையில் வரும்போது கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ என்னோட தம்பி இருக்கான், அவன் வந்து எப்பவுமே என்னை அக்கா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டதே கிடையாது. இது பல பேருடைய வீட்டில் வந்து நடந்திருக்கும். நம்மளே சரி தம்பி நீங்கள் அக்கா வந்து அக்கான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் கூட கூப்பிட மாட்டாங்க. ஸோ இன்றைக்கு காலையில் நாங்கள் ரெண்டு பேருமே ஆட்டோவில் வந்துட்டு இருந்தோம். ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும்போது அவன் வந்து ஸ்கூல்ல இறங்கிட்டான். ஸ்கூல்ல இறங்கிட்டு இருக்கும்போது நான் தான் வந்து காசு கொடுக்கணும் அப்படின்ற போது அவங்க வந்து டிரைவர் அண்ணாட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரி எங்க அக்கா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லும் போது, அடடா வீட்டுல வந்து அக்கான்னு கூப்பிட்டதே இல்லையா, ஆனா வெளியில வந்து அக்கா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த பொது வெளியில மரியாதை கொடுக்கும் போது அந்த நிறைய பேருக்கு வந்து சூப்பரான அன்பாவே வெளிப்படும். அதனால வீட்டுல நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா பொது வெளிகள்ல மரியாதை அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒண்ணு அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததா உண்மை அன்பு பத்தி நம்மளுடைய அமலி அக்கா வந்து தொடர்ந்து சொல்லுவாங்க.
9: ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு விதமான அன்பு தேவைப்படுது, அது நூத்துக்கு நூறு உண்மைதாங்க. சின்ன வயசுல அம்மா ஊற்றுற சோறுல இருக்கிற அன்பு, காலேஜ் டைம்ல பக்கத்துல உட்காந்து எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிற ஃப்ரெண்டோட அன்பு, கல்யாணத்துக்கு அப்புறம் துணையோட அன்புன்னு காலம் மாற மாற அந்த அன்போட முகங்களும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் ஒரு முகமுடி போட்டுதான் ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டா நடிக்க வேண்டி இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பார்த்து டே நீ இப்படிதான்டா, ஆனாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்றாங்க பாருங்க, அங்கதான் அன்பு ஆரம்பமாகுது. நம்ம வாழ்க்கையில எப்போவாவது ரொம்ப உடஞ்சு போய் யார்கிட்டையும் பேசவே பிடிக்காத சூழ்நிலையில இருப்போமே, அப்ப வந்து பெரிய பெரிய அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப பில்டப் பண்ற எல்லாருமே நம்ம ஃப்ரெண்டு கிடையாதுங்க. பக்கத்துல வந்து உட்காந்து ஒரு வார்த்தை கூட பேசாம நம்ம தோல்ல கை போட்டுட்டு அமைதியா இருந்து விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற மௌனத்தோட பலம் ரொம்ப பெருசு. அதுதான் உண்மையான அன்பும் கூட. இன்னைக்கு உலகத்துல எல்லாமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நான் உனக்கு இதை செஞ்சேன், நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு எல்லா இடத்துலயும் ஒரு கணக்கு வச்சுதான் பாக்குறோம். ஆனா உண்மையான அன்புல இதெல்லாம் இருக்காது. எதிர்பார்ப்பே இல்லாம நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த சுயநலம் இல்லாத மனம் இருக்கிறவங்க தான் உண்மையான அன்புக்காரங்கன்னு சொல்லலாம். மொத்தத்துல உண்மையான அன்புன்றது நம்மள மாத்த முயற்சிக்கிறது கிடையாது. நீயாவே இரு, உனக்கு என்ன தோணுதோ அதை செய் அப்படிங்கிறது தாங்க உண்மையான அன்பு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, அடுத்ததா பாடல்கள் வருது. இது கடலோசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:35 மும்பையில இருந்த அக்தர் அண்ணா வந்து ஒரு சூப்பரான கருத்துக்களை வந்து இன்னைக்கு நம்ம கூட வாட்ஸ்அப் வழியா பகிர்ந்துக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான திருக்குறளோடய ஆரம்பிச்சிருக்காங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் அப்படின்னு சொல்லிட்டு, அன்பை மறைத்து வைக்கிறதுக்கு இந்த தாழ்பாலோ பூட்டோ எதுவுமே கிடையாது. நம்ம ஒருத்தவங்க மேல உண்மையான அன்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்க கண்ணில இருந்து முதல்ல அந்த கண்ணீர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கண்ணில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையான அன்பு வந்து எப்பவும் போல இந்த செயற்கையாலாம் உருவாக்கப்படுறது கிடையாது. அதுவுமே அதே மாதிரி உண்மையான அன்பை மறைச்சு வைக்கவும் முடியாது. அவங்களுடைய மகிழ்ச்சி, துயரம், பிரிவு, வேதனை இந்த மாதிரியான தருணங்களில் அந்த எதிர்த்தரப்பில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அவங்கள அறியாமலே கண்ணீர் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அதுதான் அந்த அன்போட ஆழத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு, முண்டாசுப்பட்டி அப்படின்ற ஒரு படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் காதல் கனவே அப்படின்ற ஒரு பாடலையுமே கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம அக்தரனாக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயம் என்ன என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையான அன்பு இருந்துச்சு அப்படின்னா தானாகவே கண்களில் கண்ணீர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னமோ உண்மைதான். இது நிறைய பேருடைய வாழ்க்கையோடு ஒத்துப்போகும் அப்படின்றத நானுமே நினைக்கிறேன். அதே மாதிரி உண்மையான அன்பில் ஒரு சுதந்திரமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் இப்போ உள்ள மாதிரி இந்த பொசசிவ்னஸ்லாம் இருக்காதுங்க. பொசசிவ்னஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தனக்கு மட்டுமே சொந்தமானது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு இருக்கிறதுலாம் இருக்காது. ஆனால் இப்போ உள்ள இந்த ஜென்ரேஷனில் செய்கிற தப்பு என்ன அப்படின்னா, தன்னோட மனசுக்கு பிடிச்சவங்க தனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நினைக்கிறது. அவங்கவுங்க கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கிறது ஒரு மிகப்பெரிய தவறுன்னு கூட சொல்லலாம். சிலர்லாம் சொல்ல போனால், குறிப்பாக இந்த காதலர்களுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனையாகவே இதுதான் இருக்கும். என்ன அப்படின்னா, ஏன் இவ்வளோ நேரம் ஆன்லைனில் இருக்க, இன்ஸ்டாவில் இருக்க, இல்லை இன்ஸ்டா பாஸ்வேர்டு ஐடியை வந்து ஹேண்டில் பண்ணுறது, இல்லை வாட்ஸ்அப்பை லாகின் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரைவசியான விஷயங்களில் கூட நிறைய கண்ட்ரோல் வந்து இருக்கும். ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்மையான அன்பு அப்படின்றது சுதந்திரமாக எந்தவித தலையீடும் இல்லாமல் இருக்கிறது தான். ஏன்னா நம்ம அவங்களுடைய பொம்மை கிடையாது. என்ன சொன்னாலும் அவங்களுமே தலையாட்ட, நம்மளுமே ஆட்டி வைக்க. ஸோ உண்மையான அன்பு அப்படின்ற ஒரு இடத்துல கண்டிப்பாக சுதந்திரமும் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததான் முண்டாசுப்பட்டியிலேருந்து ஒரு பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 10:47 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. நம்மளுக்கு ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு விதமான அன்பு அப்படின்றது தேவை. நமக்கு மட்டும் இல்லைங்க, அது வந்து விலங்குகளுக்கும் கூட சொல்லலாம். இந்த நாய்க்குட்டிலாம் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு பிஸ்கட் தான் வாங்கி போட்டிருப்போம், ஆனால் தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். பூனைக்குட்டியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வருடி கொடுத்தோம்னா அது ஒரு அன்பு. இந்த மாதிரி மனுஷனுக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்குமே அன்பு அப்படின்றது தேவை தான். ஆனால் உண்மையான அன்பு அப்படின்றது எப்படி இருக்கணும், உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான அன்புனா என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நாமளும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை பகிரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 709-443-9999. சொல்ல போனா அன்பு அப்படின்றதுமே ஒரு கலை தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம ஒருத்தவங்க மேல ஒரு விஷயம் கொடுக்குறோம், அது கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம செல்ஃபா சிந்திச்சு பார்க்கணும், நாம கொடுக்குற அன்புல உண்மைத்தன்மை இருக்குதா, இல்ல அவங்கள சுதந்திரமா செய்யறதுக்கு நாம இதுக்கெல்லாம் அனுமதிக்கிறோமா, இன்னும் எந்த விஷயத்துல நம்மளை நாம மாத்திக்கணும், எப்படிலாம் மாத்திக்கணும் அப்படின்னு நாம ஒரு நினைப்பு நினைச்சோம் அப்படின்னாவே அது கூட அன்புதான். இப்ப நம்ம வீட்டுல தம்பியோ தங்கச்சியோ இல்ல அண்ணனோ அக்காவோ, அண்ணன் அக்கா இருந்தா கூட அவங்கதான் நம்மள வந்து சொல்லுவாங்க இங்க போகக்கூடாது அங்க போகக்கூடாதுன்னு. ஆனா தம்பி தங்கச்சிகள் இருந்தாங்க அப்படின்னா நாம தான் சொல்லுவோம், அவங்க எங்கேயாவது போறேன் அப்படின்னு சொன்னா கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா அது வந்து நம்மளுடைய அன்பு அப்படின்ற ஒரு பெயரால இருக்கலாம், இருந்தாலும் நம்ம செல்ஃபா சிந்திச்சு பார்க்கணும், நம்ம வந்து அவங்களுக்கு போதுமான சுதந்திரம் கொடுக்கறமா, இதுதான் உண்மையான அன்பா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு தான் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்றது தெரியல. ஏன் அப்படின்னா நிறைய பேர் அவங்க எங்கேயாவது போறேன் அப்படின்னு சொல்லிட்டா கூட நம்ம அடுத்து கேட்கிற கேள்வி எப்ப போற எங்க போற அந்த மாதிரி தான் கேட்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு தடவை சிந்திச்சு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, உன் மேல நான் எவ்வளோ லவ்வோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் அதை செயல்களில் காட்டுறது மட்டும்தான் அவங்க மேல காட்டக்கூடிய உண்மையான அன்பா இருக்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க. இது வந்து பெரும்பாலும் நம்மளுடைய அப்பாக்கள் வந்து பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து வச்சிருக்கிற அன்பு வந்து தெரியவே தெரியாது, ஆனால் நம்மளுக்கு பல விதமான வேலைகள் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. உதாரணமா இந்த டான் படத்துல கூட அதானே காமிச்சிருப்பாங்க. அந்த அப்பா வந்து என்ன நம்ம வந்து அன்பு கொடுத்தோம் அப்படின்னா பையன் கெட்டு போயிடுவானோ அப்படின்னு நினைச்சு கடைசி வரைக்கும் அந்த அன்பை வந்து காமிக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய செயல்கள் குட்டி குட்டியான மறைமுக செயல்கள்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் என்ன செய்கிறேன் அப்படின்றத காமிச்சிட்டோம் அப்படின்னாவே அது உண்மையான அன்பாக வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதையுமே பெற்றோர்கள் கொஞ்சம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்கக்கிட்ட காமிச்சோம் அப்படின்னா இதுதான் அம்மா அப்பாவுடைய அன்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததாக இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னும் புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:05. நேர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி. ஒரு அம்மாவுக்கும் மகளுக்குமான அன்பு ரொம்பவே ஸ்பெஷலுங்க. அது வெறும் பாசம் மட்டும் இல்லை, சண்டை, கோபம், அரவணைப்பு எல்லாமே கலந்த ஒரு கலவைன்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டே இருக்க, சொன்னா கேட்க மாட்டியான்னு அம்மா நம்மளை திட்டுவாங்க. ஏம்மா நீங்க என்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா அப்படின்னு நம்மளும் திருப்பி கத்துவோம். ஆனா அடுத்த நிமிஷமே நமக்கு கொஞ்சம் தலைவலிச்சாலோ டயர்டா இருந்தாலோ நம்ம அம்மா பதறி போய் சூடா காஃபி போட்டு நீட்டுவாங்க. நம்மளும் சண்டை போட்டதை மறந்துட்டு அம்மா போட்ட காஃபி, எங்க அம்மா போடுற காஃபியை அடிச்சுக்க யாராலையுமே முடியாதுன்னு நம்ம சொல்றதோட அம்மாவோட கோபம் பறந்து போயிடும். வீட்டில் இருக்கிற மற்றவங்க கிட்ட சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்களை, சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், அது பெரிய விஷயமா கூட இருக்கலாம், ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றியோ காலேஜில் நடந்த சில விஷயங்களா இருக்கலாம், ஸ்கூலில் நடந்த சில விஷயங்களா இருக்கலாம், அதை முதல்ல வீட்டுக்கு வந்தவுடனே நம்ம அக்கா தங்கச்சிகள்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம அம்மாட்ட தான் வந்து சொல்லுவோம். நம்ம அம்மாவும் பெருமையாக சொல்லுவாங்க, என் பொண்ணு எதையுமே என்கிட்ட வந்து மறைக்க மாட்டா, முதல்ல என்கிட்ட தான் வந்து சொல்லுவான்னு. அதே மாதிரியே ஒரு கல்யாண வீடாக இருக்கலாம், ஒரு காதுகுத்து வீடாக இருக்கலாம், ஏன் ஒரு விசேஷ வீடாக எந்த வீடாக இருந்தாலும் நம்ம பிள்ளையே கரெக்ட் இருக்கணும். அதை நோண்டிட்டா, இதை நோண்டிட்டா, அதை பண்ணிட்டா, இதை பண்ணிட்டா, நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ரிமார்க்கும் நம்ம மேலே வரக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம அம்மா வந்து ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்க. அதே மாதிரியே நம்ம அம்மா நம்மளை ஒரு பார்வை பார்த்தா போதும், அது எதுக்காக நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் கரெக்டாக நடந்துக்கிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் நம்ம அம்மா சொல்லுவாங்க, அம்மா அந்த வேலையை மட்டும் பார்த்துருமா, தங்கம்ல இந்த வேலையை பார்த்துருத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அப்பையெல்லாம் பார்க்கவே மாட்டோம். ஆனால் ஒரு சில நேரம் நம்ம அம்மாவோட முகம் மாறி இருக்கும். எதுக்கு அம்மா முகம் மாறி இருக்கு, ஒருவேளை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையோ அப்படின்னு நினச்சிட்டு நம்மளாம் அம்மா சொல்லாமையே எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிப்போம். இதுதாங்க உண்மையான அன்பு. இப்படி தாய்க்கும் மகளுக்குமான உண்மையான அன்பை சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்ததா களத்தில் இருந்து சகாயமேறி இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்.
3: அக்கா தங்கச்சி, அண்ணன், தம்பி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவர், குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருப்பாங்க. இதுல ஒரு உண்மையான அன்பு அப்படிங்கறதுனா என்ன சொல்லுவீங்க? உண்மையான உங்களுக்கு, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையான அன்பு அப்படிங்கறது என்ன?
4: உண்மையான அன்புனா எங்க அம்மா வீட்டுல இருக்கல, எங்க அம்மா எனக்கு நிறைய பிடிக்கும். அப்புறம் மத்தபடி என் தம்பி மாதிரியோ எங்க அக்கா, எங்க அக்கா என்ன அக்கா இருந்துட்டாங்க, எங்க அம்மா கூட எங்க அக்கா தான் என் மேல பாசமா இருப்பாங்க. யாருலேயே தொட விட மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க. யாராவது சொன்னா கூட எங்க அக்களுக்கு கோவம் அதிகமா இருக்கும். அவளையே நீ பேசுற, அவள்கிட்ட அவகிட்ட போக கூடாது யாரும் அப்படின்னு சொல்ற மாதிரி எங்க அக்கா பேசுவாங்க. என்னைய கல்யாணம் கொடுத்த வீட்டுல எங்க மாமி இருக்கும் போது கூட எங்க அம்மா பாத்துக்கிட்ட மாதிரி எங்க மாமி பாத்துக்கிட்டாங்க. நீ எங்க மாமி இறந்ததுக்கு முன்னாடி என் புருஷன் தான் இதுவரை பாத்துக்கிட்டு இருக்காங்க. டீ போட தரது வந்து என் புருஷன் தான் போட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னை தொட்டு அடிச்சதும் கிடையாது, பேசணும் கிடையாது. நான் கோவத்துல எது பேசினாலும் அவங்க வெளியே போயிருவாங்க. நான் பாட்டுக்கு கத்தி கிடப்ப அவங்க பாட்டுக்கு வெளியே போயிருவாங்க. போயிட்டு வந்து சோறு நான் சாப்பிடலாம், அவங்க உட்காந்துட்டே இருப்பாங்க. நீ சாப்பிட்டா தான் சாப்பிட இல்லை, நான் சாப்பிட மாட்டேன். என் கோவத்தை குறைக்கிறதுக்கு டீ வாங்கிட்டு வருவாங்க. கோவத்தை குறை இந்த டீயை குடி அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு சண்டையா இருந்தாலும் அவங்க பேசுறதுல இருந்து நம்ம கம்மனாக வேண்டியது இருக்கும்.
3: இத்தனை வருஷமா ஒரு அன்பான ஒரு கணவன் மனைவியா வந்திருக்கீங்க, நிறைய விஷயங்களை பாத்துருப்பீங்க, நிறைய விஷயம் கடந்து வந்திருப்பீங்க. எப்படி ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு எப்படி இருக்கிறது, ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையா?
4: இப்ப நான் வந்து அவங்க பேசுறாங்க வீட்டுல கோவத்தை விட்டுனா கோவம் கூட தான் செய்யும், அது குறையாது. இப்ப கூட இருந்து எதிர்ப்பு கொள்ளுவோம், எதனால ரெண்டையும் பேசிய முடிவு எடுத்துக்கலாம். வீட்டுல இருந்து உனக்கும் போனாலும் நீ 10 நாளைக்கு இருப்ப, நான் கோவத்துல இருப்பேன். நான் போனா நான் 10 நாளைக்கு கோவத்துல இருப்பேன். அப்ப ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க நாலு ஆள் வர வேண்டியது. இந்த ஆள் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளே பேசி முடிவு எடுத்துக்கிறோம். வீட்டை விட்டு இதுவரை போனதே இல்ல.
3: எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீங்களே பேச சமாளிக்கிறீங்க.
4: நானே பேசி சமாளம் பண்ணிக்கிறேன். நான் வீட்டை விட்டு இதுவரை வெளியே போனதில்ல. 29 வருஷம் முடிஞ்சிருச்சு எனக்கு. இந்த வருஷம் 29 வருஷம் ஆடி 10வது மாசம் கல்யாண நாள் வந்துச்சு.
3: இவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு கணவன் மனைவி வந்திருக்கீங்க. அவங்கள்ட்ட எப்ப சொல்லிருக்கீங்களா இந்த மாதிரி உங்களை ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி உங்களை விட்டுட்டு போக எனக்கு மனசு வராது, அந்த மாதிரி எதுவும்?
4: இதுவரை நான் சொன்னதே இல்லை.
3: மனசுல
4: இருக்கு. ஆனால் விட்டுட்டு போகணும்னு தோணும், நம்ம விட்டுட்டு போனால் யாரும் பார்த்துக்கிடுவா அப்படின்னு சொல்லி ஒரு யாரும் பார்க்க முடியாது, யாரும் பார்த்துக்கிடுவா. பெத்த பிள்ளையவே நம்பி விட்டுட்டு போக முடியாத காலத்தில் யாரை நம்பி விட்டுட்டு போக முடியும்? நம்ம இருந்தால் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போம், இருந்துச்சு இருந்தால் ரெண்டு பேரும் ஒன்றா வெளியே போகும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு தான் இதுவரை இருந்துகிட்டு இருக்கேன்.
3: ஒரு நல்ல ஒரு கணவன் மனைவியாக இருக்கீங்க, நிறைய பேருக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு கணவன் மனைவியாக வந்து எப்பவுமே வந்துருங்க. வாழ்த்துக்கள். உங்கள் கணவருக்காக ஒரு பாடல், நல்ல ஒரு பாடல் கேளுங்க.
4: அரண்மனைக்கு இருந்து பாட்டு, ராத்திரி பாடும் பாட்டு.
3: நன்றி அம்மா.
4: வணக்கம்.
2: களத்திலிருந்து சகாய மீறி அக்கா வந்து நமக்காக நிறைய விஷயங்களையும், அதே சமயம் வாழ்க்கையில் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கை இன்னுமே அழகாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அக்காவுடைய வாழ்க்கையும் இதே மாதிரி சூப்பராக வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கிறக்கான ஒரு வாழ்த்துக்களையுமே சொல்லிடலாம். அதே சமயத்தில் உண்மையான அன்பு கிடைக்குதுன்னா கூட அது வந்து 100% பர்ஃபெக்டோட இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அதில் சின்ன சின்ன தப்புகள் இருக்க தான் செய்யும், தவறுகள் இருக்க தான் செய்யும். அதோட ஏற்றுக்கிறனும் அப்படின்ற ஒரு பக்குவம் எல்லாருக்குமே வேணும். ஏன்னா யார் வந்து அன்பை கொடுக்குறாங்களோ எல்லா விதத்துலேயுமே பர்ஃபெக்ட் வந்து கிடையாது. அது நாமளாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்களா இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், ஆனால் அதை நிறைய பேரும் எதிர்பார்ப்போம். உண்மையான அன்பு அப்படின்றது அதில் வந்து தப்பு பெருசாக இருந்தால் கூட அது பெருமளவில் தெரியாது. ஏன்னா ஒருத்தவங்களை வந்து உண்மையாக விரும்புகிறாங்க அப்படின்றா அவங்களுடைய குறைகளை கண்ணுக்கு தெரியாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம்ல. அது வந்து உண்மையான அன்பில் வந்து அது ரொம்பவே முக்கியமானது. நிறைய பேரும் அதை தான் ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, உண்மையான அன்பு வந்து இப்படிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயத்தில் இதெல்லாம் உண்மையான அன்பே கிடையாதே அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களும் இருக்குது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நம்ம கற்றை விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: மண்டபம்
2: மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் சரியாக 11:23 நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நானி வாஷ்னி. நமக்கு ஒவ்வொரு காலத்திலையும் கண்டிப்பா ஒவ்வொரு அன்பு விதமான அன்பு அப்படின்றது தேவைப்படுது, தேவைதான். ஸோ ஆனா உண்மையான அன்பு அப்படின்றது எப்படி இருக்கணும், உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான அன்புனா என்ன, இதை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இதெல்லாமே உண்மையான அன்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் நான் சொல்ல போகிறது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு காலத்தில் நிறைய பெற்றோர்களும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்து தான் சாப்பிட வைக்கிறோம். இல்லை அவங்கள ஒரு இடத்துல சமத்தா உட்கார வைக்கணும் அப்படின்னாவே ஃபோனை கொடுத்துட்டு நாம் போயிடுறோம். ஸோ இது வந்து ஒரு உண்மையான அன்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த மொபைல் பார்க்குறது அப்படின்றது பலவிதமான கெடுதல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஒரு விஷயம் அவங்க அமைதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துட்றோம். ஆனால் அதில் அக்கறை இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்மளுடைய வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல ஒரு அன்புமே இருக்குது. ஸோ இது உண்மையான அன்பான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்க, அதிக செல்லம் கொடுத்து வளர்க்குறது. சிலர் வந்து சில குழந்தைங்க ரொம்ப அதிகமாக அடம் பிடிப்பாங்க, நாமளும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த ஒரு பொருளையோ இல்லை அந்த ஒரு செயலையோ நாமளும் செய்யக்கூடிய ஒரு சூழலுமே வரும். அந்த மாதிரி அவங்க வளர்கிறாங்க அப்படின்னா வளரும் போதே சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டியதும் மிகப்பெரிய பொறுப்பு. ஸோ அதையுமே நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு பெரியவங்க கிட்ட நம்ம வந்து காட்டக்கூடிய அன்பாக இருக்கட்டும், அவங்க என்னென்ன மாதிரியான அன்பெல்லாம் விரும்புகிறாங்க அப்படின்றத சொல்கிறதுக்காக இப்போ நம்ம கூட அமலி ஜெனிஃபர் அக்கா வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுமே நிறைய கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க.
6: பெற்றவங்கள்ட்டையும் சரி பெரியவங்கள்ட்டையும் சரி உண்மையான அன்பை நம்ம எப்படி காட்டணும்னா, மாசமானா காசு அனுப்புனா போதும், நல்ல ஹாஸ்பிட்டலில் காமிச்சா போதும், பெரிய வீடு வாங்கி தந்தா போதும்னு நினைக்கிறோம். ஆனால் அது உண்மையான அன்பா அப்படின்னு கேட்டால், இது எல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டால் தேவைதான். அதெல்லாம் அன்பு கிடையாது, அது வெறும் கடமை. அவங்களோட பழைய கதைகளை எரிச்சப்படாமல் கேட்கிற காதுகள், வயசானவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சொத்தே அவங்களோட பழைய ஞாபகங்களை, பழைய ஞாபகங்கள் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை கண்டுக்காமல் டெய்லி ஒரே கதையை தான் சொல்கிறீங்க அப்படின்னு அவங்கள தட்டி விட்டுறோம். ஆனால் உண்மையான அன்பு என்ன பண்ணு தெரியுமா, அவங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அதே கதையை இன்னைக்கு முதல் தடவை கேட்குற மாதிரி கன்னத்தில் கை வச்சுட்டு அப்புறம் என்னாச்சுப்பா அப்படின்னு ஆர்வமாக கேட்கும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அதுதான் அவங்களோட ஆயுசை கூற்ற உண்மையான அன்பு. வயசானவங்களுக்குள்ள ஒரு சொல்ல முடியாத பயம் வரும். நம்மளால் இனிமே யாருக்கும் எந்த பயனும் இல்லையோ, நாம் இவங்களுக்கு பாரமாக இருக்குமோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்குள்ள அடிக்கடி கொள்ளும். நம்ம கிட்ட வந்து அவங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கவலைப்படுறப்போ, உங்களுக்கு என்ன வந்துச்சு சும்மா உட்காருங்க அப்படின்னு அதட்டாம, கவலைப்படாதீங்கப்பா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு நீங்க தான்ப்பா காரணம், நான் இருக்கேன்ப்பா கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கே, அதுல அவங்க படுற சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. வயசானவங்களுக்கு எப்பயுமே ஒரு பிடிவாதம் வேற இருக்கும், சின்ன குழந்தை மாதிரி கோபம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நான் சொல்றதை கேளுங்கன்னு அவங்கள ஒரு சின்ன குழந்தை மாதிரி அடக்கி வைக்க பார்ப்போம். அவங்க அவங்க காலத்தில் ராஜா மாதிரி வாழ்ந்தவங்க, இன்னைக்கு அவங்களோட உலகமே சின்னதாயிருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பிடிவாதத்தை ஒரு புன்னகையோட கடந்து போகணும். அவங்களோட அவங்கள இன்சல்ட் பண்ணாமல் அவங்களோட சுயமரியாதையை காப்பாற்றணும். இதுதான் நம்ம பெற்றவங்களுக்கு கொடுக்குற உண்மையான அன்பு. அடுத்ததாக பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடலோசை FM 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சொமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்லனா பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க
2: அண்ணே, நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
7: நேரம் சரியாக 11:35 ஒரு நேயர்மே ரொம்ப நேரமா இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
7: அண்ணா, இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு அன்பு அப்படின்றது தேவை, ஒரு அம்மா மகளா இருக்கட்டும், அக்கா தங்கச்சியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான அன்பு அப்படின்னா என்ன?
8: உண்மையான அன்புனா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு காமிக்கிறதுப்பா. உதாரணத்துக்கு, என்னால ஒரு காரியம் இன்னொருத்தருக்கு நடக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட நானு அன்பாக இருந்து அவங்க கிட்ட இருந்து காரியம் அப்படிங்கறது சுயநலமாக அன்பு இருக்கிற மாதிரி வெறுமை நடிச்சு நம்ம அவங்க மேல அன்பா இருக்கணும். ஆனா ஒருத்தர் எதுவுமே நமக்கு பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் நம்மை போல அவரை நேசிச்சு அவங்களுக்கையும் நம்ம வந்து ரொம்ப சூப்பராக வாழ்க்கையில ஒரு அங்கமாக ஒரு பெட்டர் ஹாஃபாக நம்ம பார்த்து எந்த அளவுக்கு கேர் பண்ணிப்போமோ அது மாதிரி கேர் பண்ணதுதான் உண்மையான ஒரு அன்பு அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா?
7: கண்டிப்பா. நான் இப்ப உங்களுக்கு வந்து உண்மையான அன்பு அப்படின்றது எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க?
8: ஆப்வியஸ்லி பெற்றோர்கள் கிட்ட இருந்து உண்மையான அன்பு கிடைக்கிறது. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான் சுதன், அவங்கிட்ட அந்த தூய அன்பு அப்படிங்கறது கிடைக்கிறது. எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு அப்படிங்கறது பெற்றோர்கள் கிட்ட கிடைக்கும்பா. அந்த ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது அப்படின்னா அவங்க கிட்டயும் கிடைக்கும். அதே மாதிரி பொதுவாக பெரியவர்கள் நம்ம மேல அன்பாக இருப்பாங்கப்பா. அதாவது நம்மளுடைய தாத்தாவா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், உறவுக்காரவங்கள்ல நம்ம அம்மா அப்பாக்கு அடுத்த அம்மா அப்பா அப்படின்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி தான். அவங்க நம்ம அம்மா அப்பாவுக்கு ஈக்குவலா நம்ம மேல
7: வாழ்த்துக்கள். இப்ப வந்து நிறைய பேருக்கு இதெல்லாம் உண்மையான அன்பே கிடையாது அப்படின்னு தோன்ற, உங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன?
8: கண்டிப்பாப்பா, அதாவது பகட்டான அன்பன் பண்ணுவாங்க, ஷோ ஆஃப் பண்ற மாதிரி. அதாவது 4 பேர் இருந்தாங்க அப்படின்னா அட்டென்ஷன் சீக் பண்ணோன்னு நம்ம கிட்ட பிரியமா கேர் பண்ற மாதிரி, என்ன முகம் வாழலா இருக்கு, என்ன உடம்பு சரியில்லையா அப்படி இப்படிவாங்க. ஆனா தனிமையா இருக்கும்போது நம்ம கேர் கூட பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி புதுசா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா நம்ம யாரு அப்படிங்கறது கூட அவங்களுக்கு தோணாது. நமக்கு ஒரு கால் பண்ணி கூட பேச மாட்டாங்க. ஏன் ஒரு பர்த்டே இல்லைன்னா ஒரு வெட்டிங் டே வந்ததுன்னா கூட விஷ் பண்ண மாட்டாங்க. ஒரு நெகலிஜென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் மூலியமாகவே அவங்க ஜஸ்ட் நடிக்கிறாங்க அன்பு காமிக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது வந்து அவங்க அட்டென்ஷன் சீக் பண்றதுக்கு மற்றவங்க முன்னாடி அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சு தான் நல்லவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரகடனப்படுத்திக்கிறாங்க. அது அவங்களுடைய நல்லத்துக்கு தானே தவிர்த்து நம்ம மேல உண்மையான அக்கறை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மைப்பா.
7: கண்டிப்பா உங்க செயல்கள் மூலமாவே இதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் நான் வேணும்?
8: விண்ணைத்தாண்டி வருவாய் திரைப்படத்துல ஏ ஆர் ரஹ்மான் அவருடைய இசையில மன்னிப்பாயா சவுண்ட் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
7: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி அண்ணா.
8: தேங்க்யூப்பா.
7: வேலூர்ல இருந்து சந்திரசேகர் அண்ணா தான் வந்து சொல்லியிருந்தாங்க, உண்மையான அன்பு அப்படின்றது எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம பழகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் இந்த ஒரு கருத்தோடு நாம ஒத்துப்போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா வந்து பாம்பன்ல இருந்து ஆண்டனி ஸ்டான்லி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உண்மையான அன்பு அப்படின்றது நம்பிக்கை மரியாதை அதுக்கப்புறம் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க அப்படியே ஏத்துக்கிறது இந்த ஒரு பேசிக்கா வச்சு அமைஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த ஒரு விஷயத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு அன்பு அழகான ஒரு அன்பா இருக்கும். அது மட்டும் கிடையாது, உணர்வு பூர்வமான ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்க எங்கேயாவது தனிமையில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம போய் தேத்துறது, இந்த மாதிரியான வாழ்க்கையில கஷ்டமான தருணங்கள்ல நம்மளுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக அவங்களுக்கு துணையான இருக்கிறதுமே ஒரு உண்மையான அன்பு அப்படின்றத சொல்லிட்டு ஒன்றே குலம் என்று பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடலுமே கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு பாயிண்ட் எல்லாம் நிறைய பேரோட ஒத்துப்போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மையான அன்பு அப்படிங்கிறதே நம்பிக்கை மரியாதை அதுக்கப்புறம் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க அவங்க இருக்கிறபடி அப்படியே ஏத்துக்கிறது பிளஸ் அவங்க வந்து சுதந்திரமா இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப இந்த காலத்துல முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 11:44 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நானி வாஷ்னி. நம்மளுடைய உண்மையான அன்பு அப்படின்றது நிறைய இடங்கள்ல வெளிப்படும். அது நம்மளுடைய நம்பிக்கை கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல சுதந்திரம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் இதெல்லாம் உண்மையான அன்பே இல்லையே அப்படின்னு நமக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவைக்காக மட்டுமே சிலர் நம்ம கூட பழகிறது, சுயநலத்துக்காக சிலர் வந்து அன்பு காட்டுறது, சிலர் வந்து எதிர்பார்ப்போட பழகுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நேரங்கள்ல வந்து அப்ப தெரியாது, ஆனா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் எதிர்பார்ப்போட இருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் உண்மையான அன்பே இல்லைன்னு கடைசியில தான் தெரிய வரும். சிலர் வந்து நம்ம ஏதாவது தப்பு செஞ்சோம் அப்படின்னா அந்த தப்போட கூடயே நிப்பாங்க, ஆனா ஏதோ ஒரு விஷயம் அதனால ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னா கூட நீ இருப்பா நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு செஞ்சா விட்டு விலகிறதா இருக்கட்டும், இல்ல மற்றவங்களோட உணர்வுகளை வந்து மதிக்காதது, இதெல்லாமே உண்மையான அன்பு அப்படின்னு நம்மளால சொல்லிடவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தோட களத்துல இருந்த நேயர் வின்சி அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த அனுபவப்படி உண்மையான அன்புனா என்ன அப்படின்றதையும் நாமளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அம்மா, உங்களை பத்தி சொல்லுங்க.
5: பேரே சொல்றேன், வின்சி.
4: நமக்கு எல்லா காலத்திலுமே ஒரு விதமான அன்பு எல்லாம்

0: வாழ்க்கையில உங்க உறவுகளுக்கு இடையில எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? அன்பு விட்டு கொடுக்கனால உங்களுக்கு கிடைச்சது என்ன?
1: நான் வந்து நிறைய விஷயங்கள்ல எல்லா அக்கா மக்கள்னாலும் சரி, தங்கச்சியோ அம்மாவோ அவங்களுக்கு செய்யற கடமையை நான் கரெக்டா செய்வேன். என்னனாலும் சரி, எங்க அம்மா கோவப்பட்டா கூட அவங்க நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்திருக்காங்க. அப்ப அவங்களுடைய வழி அந்த உண்மையான பாசம் இருக்கிறவங்கள்ட்ட தான் அந்த கோபத்தை காட்டுவாங்க. சரியா, அந்த கோபத்தை வந்து காட்டுறாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதை விட்டு கொடுத்துட்டு நம்ம வரணும். சரியா, அதுதான் நம்ம பிறப்பு. ஒண்ணு இது இனி இருக்கிறது இறப்பு தான். அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து புதைக்கத்தான் படப்போம். என்னத்தை கொண்டு போறோம்? விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்தவங்க என்னைக்குமே கெட்டு போனது இல்லைன்னு சொல்லுவாங்க. பொத்திருந்தா கெத்துன்னு சொல்லுவாங்க. சரியா, அது வந்து ஒரு சிலர் வந்து சுயநலவாதியாவே வாழ்றதுனால அந்த புரிவிற தன்மை கிடையாது. இப்ப அதிகமா என்ன காரணம் தெரியுமா? அன்பில்லாத இடம், அன்பே இல்லாதனாலதான் டைவர்ஸ்ல இருந்து எல்லாமே நடக்குது. சரியா, நீ விட்டு கொடு, நீ விட்டு கொடுத்து பாரு வாழ்க்கை எப்படி. என்னைய பொறுத்தவரை எங்க வீட்டுக்காரவங்க நிறைய வந்து என்னை கஷ்டப்படுத்துறக்காங்க. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 24 வருஷம் ஆச்சு. எங்க வீட்டுக்காரவங்க மேல உள்ள அன்புல வேலை நான் விட்டு கொடுத்துறதுனாலதான் எங்க லைஃப் இன்னமும் அப்படியே போய்கிட்டு இருக்கு.
0: நன்றி.
2: தளத்துல இருந்து வின்சி அக்கா அவங்களுடைய அனுபவங்கள் மூலமா நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல உண்மையான அன்பு அப்படின்றதுல விட்டு கொடுத்து போற மனப்பான்மை அப்படின்றது இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு உறவு அப்படின்றது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதுவும் உண்மைதான். நமக்கு வந்து என்னென்னவோ விஷயங்கள் வாழ்க்கையில இருந்தாலும் விட்டு கொடுக்கறது, நம்பிக்கை வைக்கிறது, மரியாதை கொடுக்கறது, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இது இருந்தாதான் அந்த ஒரு உறவும் கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் கிடையாது, உண்மையான அன்பு அப்படின்றது மரியாதையோட நடத்துறதா இருக்கட்டும், இல்ல அவங்க கிட்ட ஏதாவது ஒரு குறைகள் இருக்கு அப்படின்னா அதை ஏத்துக்கிட்டு அதை எந்தெந்த வகையில திருத்தம் செய்யறது பாக்குறதா இருக்கட்டும், நம்பிக்கையை காப்பாத்துறது, கஷ்ட நேரங்கள்ல நம்ம வந்து துணையா இருக்கிறது, இல்ல கஷ்ட நேரங்கள்ல அவங்க நமக்கு துணையா இருக்கிறது, பதிலுக்கு எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் உண்மையான அன்புன்னு கூட சொல்லலாம். இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு அப்படின்னாவே அக்கறை தான். இப்ப நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு பட்சத்துல சிலர் வந்து அந்த தப்போட கூட சேர்ந்து வந்துட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு சில நண்பர்கள் அப்படியே எடுத்து சொல்லிடுவாங்களே, நீ பண்றது தப்பு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அந்த இடத்துல உண்மையான நண்பன் இருக்கான் அப்படின்னே அர்த்தம். இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும்போது கண்டிப்பா அவங்களுமே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த இடத்துல கண்டுபிடிச்சு ஒருத்தவங்க நம்மளை திருத்துறாங்க அப்படின்னா அதுல உண்மையாவே அன்பு இருக்கிறத தாண்டி நம்ம மேல அவங்களுக்கு அதிகமான அக்கறை இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் நம்ம பெற்றோர்களும் நம்ம மேல கண்டிப்பா வச்சிருப்பாங்க. பெற்றோர்களா இருக்கட்டும், இல்ல ஒரு சிலருக்கு அவங்களுடைய நட்பு வட்டாரம், ஒரு சிலருக்கு அவங்களுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கறை செலுத்துறவங்க அதிகமா இருந்தாவே அது உண்மையான அன்புன்னு கூட சொல்லலாம் அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சி அப்படின்றது உண்மையான அன்பு அப்படிங்கறத நிறைய பேரும் தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா வந்து வினை தாண்டி வருவாயா படத்துல இருந்து ஒரு பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. உயர்ந்து சாதனை செய்தவள் நீ, காலம் கூட கைகொட்டி பாராட்டும் தீபம் நீ, தடைகளை தாண்டி வெற்றியை தொட்டவள் நீ, பெண்மையின் பெருமையை உயர்த்தும் ஒளி நீ. நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாம் மதி. இப்ப இருக்கிற நிறைய இளைஞர்கள், அதுலயும் பெண்கள் பாத்தீங்கன்னா, தொழில் முனைவோரா உருவாகி நிறைய மாற்றங்களையுமே நம்மளுடைய சமுதாயத்துல கொண்டு வந்துட்டு தாங்க இருக்காங்க. அதாவது அவங்களோட திறமையையும் தன்னம்பிக்கையும் வச்சு ஒரு சின்ன முயற்சியா ஒரு தொழில் தொடங்கி அதுல பெரிய சாதனையாளர்களாவே மாத்திட்டும் வராங்க. அதுலயும் வீட்டு தொழில இருந்து ஸ்டார்ட் அப் நிறுவனம் வரைக்குமே பல துறைகள்ல பெண்கள் வந்து அவங்களுக்கான அடையாளத்தையும் உருவாக்கிட்டு வராங்கன்னு தாங்க சொல்லணும். அப்படி ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒன்னு தொடங்கி ஒரே வருஷத்துல 900 கோடி மதிப்பை அடைஞ்சு 23 வயசுல இருக்கிற பெண் ஒருத்தங்க அசாதாரண சாதனை படைச்சிருக்காங்க. சோ அந்த பெண் பத்தி தாங்க இன்னைக்கான நம்மளோட நேதல் பெண் நிகழ்ச்சியிலுமே நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? தன்னோட 23 வயசுலயே பிராண்டோ அப்படிங்கிற வீட்டு சேவைக்கான ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை உருவாக்கி 900 கோடி மதிப்பை அடைஞ்ச அந்த பெண் யாருன்னா, கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த அஞ்சலி சர்தானா தாங்க. 2024 அமெரிக்காவில ஒரு பல்கலைக்கழகத்துல இளநிலை உயிரியல் பட்டம் வாங்கிட்டு வெஞ்சர் கேபிட்டல் அப்படிங்கிற துறையில வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. சோ அப்பதான் இந்தியாவில வீட்டு வேலைகள் செய்யறதுக்கு தேவையான ஆட்கள் கிடைக்கிறதுக்கு சிரமம் இருக்கிறத புரிஞ்சுகிட்டவங்க தொழில்நுட்பம் மூலமா அதை சரி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 2025 ஏப்ரல்ல பிராண்டோ அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. சோ ஒரு சின்ன குறு கிராமத்துல தொடங்கின இந்த நிறுவனம் இப்போ எந்தெந்த இடங்கள்ல நடைமுறையில இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, டெல்லி, புனே, சென்னை, பெங்களூர், மும்பை, ஹைதராபாத் மாதிரியான 10 பெரிய நகரங்கள்ல இது இப்போ பயன்பாட்டுல இருக்கு. சோ அப்படி இந்த நிறுவனத்துல பயிற்சி பெற்ற வீட்டு பணியாளர்களையும் பயனாளர்களையும் இணைக்கிற அளவுக்கு இந்த நிறுவனம் இப்போ 230 கோடி நிதி திரட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, தொடங்கின ஒரு வருஷத்திலேயே 922 கோடி மதிப்பையும் அடைஞ்சிருக்கு. சோ அது எப்படி, அப்படி என்னதான் இந்த நிறுவனத்துல பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்ப நம்ம பகுதிகளில் நிறைய பேர் வீட்டு வேலைக்கெல்லாம் ஆள் தேடி அலைவாங்கல்ல, அப்படி தேடும் போது ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஆட்கள் கிடைப்பாங்க, நிறைய நேரங்கள்ல ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. ஆனா இந்த நிறுவனம் மூலமா நம்ம வீடு துடைக்கிறதுக்கும் பாத்திரங்களை கழுவுறதுக்கும் கிச்சன் பாத்ரூமை கிளீன் பண்றதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் வீட்டுல இருக்கிற மற்ற வேலைகளுக்குமே வேலைக்கு ஆள் தேவைன்னு இவங்களுக்கு கால் பண்ணா போதுங்க, இவங்க உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆரம்பத்துல ஒரு நாளைக்கு 170 பேர் தாங்க இதுக்கு முன்பதிவுமே செஞ்சிருக்காங்க. ஆனா இப்போ ஒரு நாளைக்கு 18,000 அதிகமான முன்பதிவுகளுமே இவங்களுக்கு வந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க கிட்ட 3,000 மேற்பட்ட பணியாளர்களும் இருக்காங்க. சோ இதுக்காக அவங்க பல நாட்கள் வீட்டுக்கு கூட போகாம தன்னோட ஊழியர்கள் கூட சேர்ந்து தரையிலுமே தூங்கி தன்னோட சேவையோட தரத்தை உயர்த்துறதுக்காக கடுமையா உழைச்சிருக்காங்க. அப்படி அவங்க பண்ண அந்த உழைப்புக்கு அடையாளமா தாங்க கடந்த 3 மாசத்துல 300% வளர்ச்சியையும் அவங்க அடைஞ்சிருக்காங்க. சோ சின்ன வயசுலயே இப்படிப்பட்ட ஒரு அசாதாரண சாதனை படைக்கிறதுங்கிறது ரொம்பவுமே பெரிய விஷயம் தாங்க. சோ அஞ்சலி சர்தானாவோட இந்த வெற்றி பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்டார்ட் அப் வரலாறுலயே ஒரு தனித்துவமான சாதனை தாங்க சொல்லணும். சோ இன்னும் இதே மாதிரி பல சாதனைகள் புரியணும்னு அஞ்சலி சர்தானாவுக்கு நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா நம்மளோட வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4
2: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் மதி. சத்தான உணவுகளை நம்மளோட உணவுல நம்ம எடுக்கிறது மூலமா நம்மளோட உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா நல்லா இருக்குங்க. அதாவது நம்ம எடுக்கிற அந்த உணவு மூலமா நம்மளோட உடலுக்கு தேவையான எனர்ஜி, புரோட்டீன், விட்டமின், நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி சத்தான உணவுகளை சாப்பிட்றது மூலமா நம்மளோட உடல் சோர்வுமே போய் நம்மளோட உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கவும் நிறைய உணவுப் பொருட்கள் நமக்கு உதவியா இருக்கு. அப்படி நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ஏத்த ஒரு உணவுப் பொருள் தாங்க அவளும் வேர்க்கடலையும். சோ எவ்வளவு உணவுப் பொருட்கள் இருக்க எதுக்காக இந்த ரெண்டை மட்டுமே சொல்றோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்மளோட ஆரோக்கியத்துல உதவியா இருக்கிற இந்த ரெண்டு உணவுப் பொருள் வச்சுதான் நம்ம லட்டு செஞ்சு அதை எப்படி விற்பனை பண்ணலாங்கறத பத்தி தெரிஞ்சுக்க இருக்கோம். ஏன்னா அவள்ல கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கிறதால நம்மளோட உடலுக்கு தேவையான சக்திய உடனே கொடுத்துரும். அதே மாதிரி வேர்க்கடலையில புரதச்சத்து இருக்கிறதால நம்மளோட உடல் வளர்ச்சிக்கும் இது உதவியா இருக்கும். இந்த ரெண்டுலயுமே நார்ச்சத்து இருக்கிறதால நம்மளோட ஜீரணத்துக்குமே ரொம்பவே நல்லதுங்க. அதனால குழந்தைங்க மட்டும் இல்லங்க, பெரியவங்களுமே இத விரும்பி சாப்பிடலாம். சரி, இதை எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த அவள் வேர்க்கடல் லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலானா, அவள் ஒரு கப் எடுத்துக்கணும், வேர்க்கடலை ஒரு அரை கப்பு, வெல்லம் ஒரு முக்கால் கப்பு, ஏலக்காய் ஒரு ரெண்டு எடுத்துக்கணுங்க, அப்புறம் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன். முதல்ல அவல்ல கடாயில போட்டு லேசா வறுத்து எடுத்துட்டு அது ஆறுனதும் அதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி வேர்க்கடலையும் வறுத்துட்டு அதோட தோலை நீக்கிட்டு கொஞ்சம் அரைப்பதத்துக்கு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணுங்க. அதே கடாயில வெள்ளத்தையும் போட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து பாகுபதத்துக்கு காய்ச்சி எடுத்துக்கணும். பாகுபதம் ரெடியானதும் அதுல நம்ம அவல் பொடி, வேர்க்கடலை பொடி, ஏலக்காயும் சேர்த்து நல்லா கலக்கணுங்க. இப்போ கையில நெய் தடவிட்டு சூடா இருக்கும் போதே நம்ம லட்டா உருட்டி எடுத்துக்கணும். அவ்வளவுதாங்க நம்மளோட அவல் வேர்க்கடலை லட்டு ரெடி. சோ இத நம்ம சுத்தமான கவர்லயோ இல்லனா பாக்ஸ்லயோ போட்டு நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். இல்ல ஒரு பாக்கெட்ல 4-5 வச்சு கூட 20 ரூபாய்னு நம்ம விற்பனை பண்ணிக்கலாங்க. சோ நம்ம ஊர் சந்தையில இல்லனா 20 ரூபாய் ஸ்நாக்ஸ் கடைகள்லாம் இருக்குல்ல, அங்க கொடுத்து கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லனா ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்குல்ல, சோ அங்க கூட நம்ம வந்து ஆரோக்கியமான ஸ்நாக்ஸா இத குழந்தைங்களுக்கு நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். சோ வீட்லயே தயாரிக்கிறதால இது ரொம்ப ஆரோக்கியமா சத்தான ஒரு உணவுப் பொருளா இருக்குங்க. குறைஞ்ச முதலீட்டுல நல்ல வருமானம் தரக்கூடிய தொழிலா செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த தொழில செஞ்சு கூட நம்ம லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. ஏதோ ஒரு பூச்சி நம்மள தாக்குது அப்படின்னா ஒண்ணு கடிக்கும் இல்ல கொட்டும். ஆனா இந்த கம்பளி பூச்சி மட்டும் ஏன் நம்ம மேல பட்ட உடனே அரிப்பை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கம்பளி பூச்சியோட உடம்பு ரொம்பவே சாஃப்டானது, அதனால ஈஸியா பறவைகள் விலங்குகள்னு கம்பளி பூச்சிய இரையாக்கிக்கிறோம். அதனால அதோட உடலை பாதுகாக்கிற விதத்துல உடல் ஃபுல்லா தூவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிகளா இருக்கும். எதிரிகள் யாராவது தாக்க வரும் போது அந்த தூவியில இருந்து ஒரு சில வேதிப்பொருட்கள் வெளியே வர்றதுனால அதை தொட்ட உடனேயோ இல்ல நம்ம மேல படும் போதோ அரிப்பு ஏற்படுது. இனிமே கம்பளி பூச்சியினால அரிப்பு ஏற்படுது அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.
2: புற்றுநோய், இந்த வார்த்தையை கேட்டதும் நம்மள பலருக்கு என்ன தோணும்? இந்த நோய் வந்தா குணமாகாதுப்பா, உயிருக்கு ரொம்ப ஆபத்தானது, இது ஒரு மரபு நோய். இன்னும் ஒரு சிலர் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஒரு தொற்று நோய் கூட சொல்றாங்க. ஆனா உண்மையா சொல்லணும்னா இது தொற்று நோய் எல்லாம் கிடையாதுங்க. அதே மாதிரி நம்ம ஆரம்பத்திலே நம்ம உடம்புல இந்த புற்றுநோய் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை கட்டுப்படுத்தவும் குணப்படுத்தவுமே முடியும். அதுக்கான நிறைய சிகிச்சை முறைகளுமே இப்ப வந்துடுச்சு. இதுல பெண்களுக்கு வர பரவலான புற்றுநோய் என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்பக புற்றுநோயும் கருப்பை வாய் புற்றுநோயும் தாங்க. சோ இன்னைக்கான நம்மளோட நேதல் பெண் நிகழ்ச்சியில நம்ம மார்பக புற்றுநோய் வர காரணம் என்ன, அதுக்கான அறிகுறிகள் என்ன, அதை சரி பண்ண என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சோ நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. முதல்ல புற்றுநோய்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம உடல்ல செல்கள்லாம் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு தானே. அந்த செல்கள்ல புது செல் உருவாகும் போது என்ன ஆகும்னா, பழைய செல்கள்லாம் அழிச்சிரும். ஆனா ஒரு சில காரணங்களால அந்த செயல் ஒழுங்கா நடக்காம தொடர்ந்து செல்கள் உருவாகிட்டே இருக்கும் போது அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கட்டியா மாறும். இதத்தான் டியூமர்னு சொல்லுவோம். சோ இது மார்பகத்துல இருக்கிற திசுக்கள்ல ஏற்படும் போதுதான் இதை நம்ம மார்பக புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மார்பக புற்றுநோய் வந்துச்சு அப்படின்னா நார்மலாவே நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுங்க. ஏன்னா அது வந்து நம்ம உடலுக்கு வெளியே இருக்கிற உறுப்பு தானே. சோ ஒவ்வொரு மாசமும் நம்மளோட மார்பகத்துல ஏதாவது புதுசா மாற்றங்கள் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த புற்றுநோய் வராம கூட பெண்கள் நம்மளை பாதுகாத்துக்கலாம். அதுலயும் குறிப்பா மாதவிடாய் நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மார்பகம் வந்து கொஞ்சம் கனத்த மாதிரியும் கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரியும் இருக்கும். இது நார்மலான ஒண்ணுதாங்க. மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறம் அது நார்மலாவே சரியாயிரும். சோ அதுக்காக அந்த நேரத்தில் நம்ம பயப்படலாம் தேவையில்லை. சரி, அப்போ இது யாருக்கு தான் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஏற்கனவே ஒரு மார்பகத்துல புற்றுநோய் இருந்து அவங்க அதற்காக கதிர்வீச்சு சிகிச்சை எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, சோ அவங்களுக்கு மறுபடியும் வரலாம். இல்லைன்னா 50 வயசுக்கு மேலையும் மாதவிடாய் நிக்காம வந்துட்டே இருக்கும்ல, சோ அவங்களுக்கும் வரலாம். அப்புறம் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்காம இருக்கிறவங்க, கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை சாப்பிடுறவங்க, கருத்தடை மாத்திரைகளை அதிகமா சாப்பிடுறவங்க, ரொம்ப நாளா மார்பு பகுதியில ஏதாச்சும் ஒரு புண் இருந்து ஆறாம இருந்துச்சுனாலோ, அதிக உடல் பருமன் இருக்கிற பெண்களுக்குமே வர வாய்ப்பு இருக்கு. சோ இவங்களுக்கு எல்லாம் கட்டாயமா வரும்னு நான் சொல்லலங்க, வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். புற்றுநோய் நமக்கு இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட தேதியில நம்மளோட மார்பகங்களை நம்ம சுய பரிசோதனை பண்ணிக்கணும். சோ மாதவிடாய் வந்த முதல் நாள்ல இருந்து 7வது நாள்ல மார்பக பரிசோதனையை நம்ம பண்ணிக்கலாம். சோ மாதவிலக்கு அடைஞ்ச பெண்கள் வந்து ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல தேர்வு செஞ்சு இந்த பரிசோதனையை அவங்களுமே பண்ணிக்கலாங்க. சரி, பரிசோதனை பண்ணியாச்சு. அப்படி பரிசோதனை பண்ணும் போது அதுல என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்பகத்தோட அளவு வடிவம் ஒரே மாதிரி இருக்காதுங்க. பொதுவாகவே பெண்களுக்கு வலது இடது ரெண்டு மார்பகங்களுமே அளவு கொஞ்சம் வித்தியாசப்படதான் செய்யும். சோ இருந்தாலும் இந்த புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இந்த அளவு வடிவத்துல ஒரு வித மாற்றம் இருக்கும். ரெண்டாவது, மார்பகத்தோட தோல் கொஞ்சம் கடினமா இருக்கும், மார்பகத்துல கட்டி இருக்கும், மார்பகத்தோட காம்புல இருந்து திரவம் இல்லைன்னா ரத்தம் கலந்த மாதிரி கசிவு வரும், ஏதாவது புண் வந்தா கூட அது சீக்கிரமா ஆறாம இருக்கும், அதோட மார்பகத்துல இருக்கிற காம்பு அமுங்கி போய் இருக்கும், மார்பகம் கனத்து இருக்கும், ஆரஞ்சு பழத்தோல் மாதிரி அதோட தோற்றமே இருக்கும், மார்பகத்துல இருக்கிற இந்த ரத்த நாளங்கள் புடைச்சிருக்கும், சின்ன சின்ன புள்ளிகளும் குழிகளுமா இருக்கும். இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கிற பட்சத்துல நம்ம நேரம் கடத்தாம டாக்டரை பார்த்து அதுக்கான பரிசோதனைகளை நம்ம பண்ணி அதுக்காக மருத்துவர் என்ன சிகிச்சை முறை சொல்றாங்களோ அதையும் சரியான முறையில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மார்பக புற்றுநோய் வராமலும், ஒருவேளை வந்தா கூட மற்ற இடங்களுக்கு பரவாமலும் உயிரிழப்பு ஏற்படாமலும் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம் ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், நமக்கு வயசாகிட்டு போகுது, நம்மளோட அழகு போயிட்டு இருக்கு, இளமை குறைஞ்சிட்டு இருக்குன்னு ஒரு 40 வயசுக்கு மேல தாங்க அதை நினைச்சு நமக்கு கவலை வரும். அதுவும் ஆண்கள் கூட அவ்வளவா அதை நினைச்சு கவலைப்பட மாட்டாங்க, நம்ம தான், அதாவது பெண்கள் தான் அதிகமா அதை நினைச்சு கவலைப்படுவோம். இதுல ஒரு சில பெண்கள்லாம் நாங்கெல்லாம் அப்படிலாம் நினைக்க மாட்டோம்னு வெளியே சொன்னாலுமே மனசுல அவங்களுக்குள்ளேயுமே ஒரு வித உணர்வு இருக்குங்க, ஆனா வெளியில காட்டிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சில பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள இளமையா வச்சுக்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ, அதாவது அவங்களோட உடலுக்கு ஏத்த மாதிரி ஜிம்முக்கு போறது, நடைப்பயிற்சி போறது, உடற்பயிற்சி செய்யறது, உணவு பழக்க வழக்கம், தூக்கம், அப்புறம் மைண்ட் ரிலாக்ஸ வச்சுக்கிறதுன்னு எல்லாமே பண்ணுவாங்க. அதாவது வெளிப்படையா அவங்க எல்லாத்தையுமே பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அப்படி வெளிக்காட்டாம இருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ள என்ன ஆகும்னா அவங்களோட மனசுல சின்னதா ஒரு வித பயம் இருக்குங்க. எங்க நம்மளால முன்னாடி மாதிரி இருக்க முடியாம போயிருமோ, நம்ம உடல்ல ஏற்படுற இந்த மாற்றத்தினால நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, சோ நம்மளோட இளமை போயிடுச்சுன்னா நம்ம மேல இருக்கிற ஒரு தன்னம்பிக்கை நமக்கு குறைஞ்சிருமோ, சில நேரங்கள்ல மன அழுத்தம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமே இருக்கும். சோ அப்படி எங்களால உடற்பயிற்சி பண்ண முடியாது, ஜிம்முக்கெல்லாம் போக முடியாதுன்னு நினைக்கிற பெண்கள் கூட நம்ம உடல்ல இந்த 2 விட்டமின்களும் சரியான அளவுல இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கிட்டோம்னா நம்மளாலையும் வயசாகிறத தடுக்க முடியுங்க. சோ அந்த 2 விட்டமின்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான நம்மளோட நிகழ்ச்சியிலுமே கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கீங்க. நிகழ்ச்சிக்காக நாமதி. இதுல முதல் விட்டமின் என்னன்னா விட்டமின் B12 தாங்க. சோ நம்மளோட வயசான தோற்றத்தை தடுக்கிறதுல முக்கியமான விட்டமினே இந்த விட்டமின் B12 தாங்க. ஏன்னா நம்மளோட உடல்ல ஆரோக்கியமான இரத்த சிவப்பு அணுக்கள் உருவாகிறதுக்கு இந்த விட்டமின்கள் தான் ரொம்பவும் முக்கியம். சோ இந்த அணுக்கள் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நம்மளோட எல்லா உறுப்புகளுமே சீரா இயங்கும். ஒருவேளை விட்டமின் B12 நம்ம உடம்புல சரியான அளவுல இல்ல அப்படின்னா நமக்கு மூச்சு விடுறதுல சிரமம், அப்புறம் உடல் வலி, தலை சுத்து, சின்னதா ஒரு வேலை செஞ்சாலுமே ரொம்ப டயர்ட் ஆகுறது, எப்பவுமே

பூக்களை எல்லாம் நம்ம சாப்பிட்டு கூட நம்ம உடம்புல விட்டமின் B12 குறையாம நம்ம பார்த்துக்கலாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விட்டமின் சி. இது நம்மளோட செல்களை சேதம் ஆகாம பார்த்துக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குன்னு தாங்க சொல்லணும். அதாவது கொலாஜங்கிற புரதம் தான் இதை அதிக அளவுல உற்பத்தியுமே செய்யுது. ஸோ கொலாஜன் சரியான அளவுல இருந்தாதான் நம்மளோட சருமம் அழகாவும் பளபளப்பாவும் இருக்கும். ஸோ இதையும் தாண்டி நம்மளோட எலும்புகள் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியில இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கும் நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கிற அயனை வந்து சரியா உறிஞ்சுறதுக்கும் விட்டமின் சி உதவுது. அதனாலதான் நமக்கு இரத்த சோகை வராமலுமே இருக்கும். ஸோ இந்த விட்டமின் எதில் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதிக அளவு பழங்கள்லையும் காய்கறிகள்லையும் தாங்க இருக்குது. ஸோ பழங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம நெல்லிக்காய், கொய்யாப்பழம், ஆரஞ்சு, எலுமிச்சை, பப்பாளி, ஸ்ட்ராபெரி, திராட்சை மாதிரியான பழங்கள்ல இருக்குது. காய்கறிகள்னா கேப்சிகம், ப்ரக்கோலி, தக்காளி, கோவக்காய், காலிஃப்ளவர், அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை, பாலைக்கீரையிலுமே அதிகமாக இருக்குது. ஸோ இதையும் நம்மளோட உணவில் நம்ம தினசரி நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது மட்டும் இல்லை, வயசாகிறத தடுத்து நம்மளோட சருமத்தை நம்ம இளமையா வச்சுக்கலாம், நம்மளும் இளமையா இருக்கலாங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று சின்னப்பூவே மெல்ல பேசு மற்றும் உழவன் மகன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்று சின்னப்பூவே மெல்ல பேசு மற்றும் உழவன் மகன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் பலமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4 முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று சின்னப்போவே மெல்ல பேசு மற்றும் உழவன் மகன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா

0: நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னுதான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு

0: என்னன்னு ஹாஸ்பிடல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
1: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
0: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
1: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ 1000 முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
0: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
1: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுப்பட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
0: சரியா தான் சொல்றீங்க மச்சா, நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட 2-3 டயர் கிடக்கு. முத வேலையா அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
1: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள. சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் வாயு பிரச்சனைக்கு சித்த மருத்துவரின் சிறந்த ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது தமிழ் ஸ்பீச் பாக்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு தொந்தரவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரியா ஒரு மாதிரி ஒரு டைஜஸ்டான உணர்வு இல்லை, சாப்பிட்ட உடனே வயிறு ரொம்ப உப்புன மாதிரி இருக்கு, இல்லை வந்து ஒரு எதிர்கழிக்கக்கூடிய உணர்வு, சாப்பிட்ட உணவு வந்து எதிர்கழிச்சுக்கிட்டே இருக்கு, உள்ள ஒரு பசிக்கிற தன்மை இல்லை, மந்தமாக இருக்கு, இப்படி நிறைய தொந்தரவுகளை வந்து இளம் வயதில் இருக்கக்கூடிய, குறிப்பாக வந்து வேலைக்கு போய் ஒரு 2-3 வருடங்கள் ஆன ஒரு 27-28 வயசுல இருந்து ஒரு 35-40 வயதுக்குரிய வயதினர்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த கேஸ் ட்ரபிள். அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இன்றைக்கு மிக அதிக அளவில் ஆயிட்டு வருது. முன்னாடிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சில பேருக்கு வந்து அல்சர் தொந்தரவு இருக்கு, வயிற்றில் புண்கள் இருக்குங்கிறத தான் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. இன்றைக்கு நிறைய பேர் சொல்றது வந்து அதற்கு முந்தைய நிலையான, அல்சருக்கு முந்தைய நிலையான இந்த மாதிரியான எதிர்கழித்தல், வயிற்றுப்புறம்பல், வயிறு உப்புசம், அஜீரணம், இது மாதிரி விஷயங்களை சொல்றோம். ஆங்கிலத்தில் வந்து ஜர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரிக் ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படிம்பாங்க. இந்த ஜர்ட் தொந்தரவு அப்படியே கவனிக்காமல் விடும் பொழுது ஒரு சிலருக்கு நல்ல மேல் வயிற்றுல புண்களை உண்டாக்கிறோம், இன்னொரு சிலருக்கு வந்து அந்த அமிலம் எதுக்கழித்து மேல் நோக்கி வர்றதுனால தொண்டை பகுதியிலையும் வந்து புண்கள் ஏற்படக்கூடிய தன்மை வரும். இப்படியான ஒரு அஜீரணத்தை இருக்கக்கூடிய, அஜீரணம் கொடுக்கக்கூடிய, வாய்வு தன்மையை கொடுக்கக்கூடிய பிரச்சனையா எப்படி போக்கணும் அப்படின்னு பார்க்கணும் இன்னைக்கு. அதுல என்ன நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அஜீரணம்ங்கிற விஷயத்த வந்து மருந்து மாத்திரையை வச்சோ இல்லைன்னா வந்து ஒரு தடாலடியா ஒரு வேக்சின் போட்டோ சரி பண்ற விஷயமே கிடையாது. வாய்வு தொல்லை முழுமையாக சரியாகணும், வாய்வு தொல்லை அஜீரணம் முழுமையா போகணும் அப்படின்னா நம்ம உணவின் மீது எந்த அளவுக்கு அக்கறையாக இருக்கிறோமோ அது மூலமாக மட்டும்தான் அதை குணப்படுத்த முடியும். என்ன மருந்துகள் எடுத்துக்கொண்டாலும், அது வந்து எந்த துறை சார்ந்த மருந்துகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அது நவீன மருத்துவமோ சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ எது எடுத்துக்கொண்டாலும் வாய்வு தொல்லையை அப்போதைக்கு தற்காலிகமாக மருந்தை வைத்து நிறுத்தலாம். ஆனா முழுமையாக விரட்டி அடிக்கணும், முழுமையாக இந்த பிரச்சனை இனிமேல் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம அன்றாடம் உணவுல காட்டக்கூடிய அக்கறையால் மட்டும்தான் முடியும்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
1: தென்தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனு ஸ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கு மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
0: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாடு மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேரத்தை எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஆனா நேரத்தை பாக்குற கடிகாரத்தை வாங்க முடியும். அப்படி நேரம் பாக்குற கடிகாரத்தை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாரு அப்படின்னா, கிபி 1510 வருஷம் ஜெர்மனியை சேர்ந்த பீட்டர் ஹென்கின் தான் நேரத்தை காட்டுற கடிகாரத்தை உருவாக்குனாங்க. அப்புறம் 1656 வருஷம் கிறிஸ்டியன் ஹியூஜென்ஸ் அப்படிங்கிறவங்க ஊசல் கடிகாரத்தை உருவாக்குனாங்க. இவர் தான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 1 நிமிஷத்துக்கு 60 நொடிகள்னு பிரிச்சாங்க. அப்படி இந்த காலத்துல இருக்கிற எல்லா கடிகாரத்துக்குமே முன்னோடி ஹியூஜென்ஸ் உருவாக்குன கடிகாரம் தான். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் வாயு பிரச்சனைக்கு சித்த மருத்துவரின் சிறந்த ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது தமிழ் ஸ்பீச் பாக்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: சரி, அப்படி என்ன உணவு சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எதை தவிர்க்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரி வாய்வு உண்டாகுது, அஜீரணம் உண்டாகுதுன்னா வயிறு அதை சீரணிக்க சிரமப்படுகிறது அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று, அந்த சாப்பிட்ட உணவு வயிற்றினுடைய உள் சுவரை காயப்படுத்துகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதனால் முதல்ல அந்த பொருட்களை நம்ம முடிந்த வரைக்கும் தவிர்க்கணும். உதாரணத்துக்கு முதல் விஷயம் வந்து கிழங்குகள் தான். கிழங்கு வந்து பொதுவாக ஜீரணிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். கிழங்கு பொதுவாக வாயுவை அதிகமாக உண்டாக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி வாயு தொல்லையை வந்து அனுபவிக்க துவங்கியிருக்கோம், இந்த பிரச்சனைகள் வருதுன்னா முதல்ல வந்து கிழங்குகளை தவிர்க்கணும். உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, என்ன விதமான கிழங்குகளாக இருந்தாலும் அதை அடிக்கடி எடுக்கிறத தவிர்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஒரு நிறைய ஆற்றல் கொடுக்கக்கூடிய உணவு தான். குழந்தை பருவத்தில் வந்து சிறு வயதில் வந்து நல்லா உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி அதை கொடுக்கறது மூலமாக குழந்தையினுடைய நல்ல ஒரு உடல் எடை கூடும், குழந்தைகளுக்கு ஆற்றல் கிடைக்கும். ஆனால் அதே உருளைக்கிழங்கை இளம் வயதில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, அடிக்கடி அதை வந்து பூரி மசால் மாதிரி மசால் பண்ணி சாப்பிட்றது, இதெல்லாம் அடிக்கடி செய்ய செய்ய இரண்டு பிரச்சனை. ஒன்று வந்து அஜீரணம் உண்டாகும், கிழங்குகள் வந்து வாயுவை அதிகமாக்கும். இன்னொன்று, அதனுடைய ஹை கிளைசமிக் தன்மையினால் வேகமாக நம்மளே சர்க்கரையை வரவழைக்கக்கூடிய தன்மையை உண்டாக்கிறோம். ஸோ அதனால் முதல்ல உருளைக்கிழங்கை வந்து அடிக்கடி இந்த வாயு தொல்லை இருக்கிறவங்க முடிந்த வரைக்கும் தவிர்த்து கொள்ளணும். அப்படியே ஒருவேளை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிற பட்சத்தில் அதில் நம்ம எப்பொழுதும் சொல்கிற மாதிரி நிறைய மிளகுத்தூள் சேர்த்துக்கிறது, சீரகம், இஞ்சி, பூண்டு, இந்த மாதிரி கார்பினேட்டிவை சேர்த்து எடுத்துக்கொள்ளணும். சமைக்கும் பொழுதே அதை சேர்த்து கொள்ளலாம். இல்லைன்னா உருளைக்கிழங்கு பொரியல் வைக்கிற அன்னைக்கு கூட கொஞ்சம் இஞ்சி துவையல் அரைச்சி வச்சுருங்க. அப்போ ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும் பொழுது ஓரளவுக்கு வாயுவை வேகமாக வெளித்தள்ளக்கூடிய தன்மை இருக்கும். இந்த மாதிரி உணவில் முதல்ல கிழங்கை தவிர்த்துடணும். அப்புறம் இன்னொன்று, நிறைய பேர் சாப்பிடும்போது சிப்ஸ் சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இளைஞர்கள்ட்ட நிறைய இருக்கும். வீட்டிலேருந்து ஒரு பொட்டலம் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவாங்க, கடையிலேருந்து சிப்ஸ் பாக்கெட் வருவாங்க. அந்த சிப்ஸ் பாக்கெட் வந்து உருளைக்கிழங்கு பொரியலில் சிப்ஸாக இருக்கும், இல்லை இந்த மாதிரி சேனக்கிழங்குல, நேந்திரங்கால இந்த மாதிரியான சிப்ஸை சேர்த்து சாப்பிடுவாங்க. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இதை வந்து முதல்ல தவிர்த்தணும்.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான்,
1: மற்ற ஒருவன் மண்ணை இறங்கி பொன்னை தேடினான்.
0: ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் வாயு பிரச்சனைக்கு சித்த மருத்துவரின் சிறந்த ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது தமிழ் ஸ்பீச் பாக்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: அப்புறம் ரொம்ப எண்ணெயில வதக்குன பொறிச்ச உணவுகளை அடிக்கடி சாப்பிட்றது, குறிப்பாக ராத்திரியில் சாப்பிட்றது. 11 மணி வரைக்கும் இரவில் வேலை பார்த்து விட்டு வீட்டுக்கு செல்ல வழியில் வந்து நல்லா வந்து அதிக பசியில் ரொம்ப எண்ணெயில் வதக்கின பொறிச்ச பொருட்களை உணவோடு சேர்த்து சாப்பிடுவாங்க. அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். அது வந்து வயிறை காயப்படுத்தி அஜீரணத்தை உண்டாக்கி நிறைய வாயுவை உண்டாக்கும், அந்த எதுக்களிப்பை வந்து உண்டாக்கும். ஸோ பொதுவாக ஒரு 7.5-8 மணிக்கு மேலே இரவு உணவு சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் நல்ல ஆவியில் வெந்த எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவைத்தான் எடுக்கணும். அந்த நேரத்தில் நல்ல ஃப்ரைட் ரைஸு, நிறைய தந்தூரி உணவு, தந்தூரி சிக்கன், எண்ணெயில் பொரிச்ச கோழி, இந்த மாதிரியான உணவுகளை நடு இரவில் சாப்பிட்றது, இரவில் சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். அப்புறம் பொதுவாகவே வாயு தொல்லை நிறைய இருக்குது அப்படின்னா நிறைய காரம் எடுக்கக்கூடாது. காரத்தன்மையான ரொம்ப மிளகா வத்தல் போட்ட சிப்ஸு, ரொம்ப காரமான குழம்பு, காரக்குழம்பு, இந்த மாதிரியான காரம் வந்து வயிறு புண்ணை உண்டாக்கும், வாயுவை நிறைய இது பண்ணும். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா இளைஞர்களும் செய்யக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா ரொம்ப நேரம் தப்பி தப்பி சாப்பிட்றது. வேலை இருக்குது, இந்த ஒர்க்கை முடிக்கலை, இந்த டார்கெட்டுக்கு நான் போயாகணும் அப்படின்னு சொல்லி நல்லா 3:30-4 மணி வரைக்கும் மதியம் அலைஞ்சிட்டு வந்து 4 மணிக்கு மதிய உணவு சாப்பிடுவாங்க. அந்த பசிக்கிற வேலையில் 11:30-12:30 பார்த்தீங்கன்னா நல்ல தேநீர் அருந்தக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். ஸோ இந்த பழக்கங்கள்லேருந்து மாறணும். கரெக்டாக நேரம், சரியான நேரத்து இடைவெளியில் காலையில் 8:30 காலை உணவுனா மதியம் 1:30-1:30 மதிய உணவு எடுத்துக்கொள்வது, மாலை ஒரு சிற்றுண்டியாக காரம் இல்லாமல் எண்ணெய் பொருள் இல்லாத சுண்டல் மாதிரியான உணவு எடுத்துக்கிறது, இரவு 8 மணிக்கெல்லாம் வந்து இரவு உணவை எடுத்துக்கொள்றதுங்கிற ஒரு பழக்கத்துக்கு முடிந்தவரை வரணும். எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். நம்மளுடைய பணியினுடைய ரொம்ப அழுத்தம் இருக்கிற காலத்தில் ஒரு வாரத்துக்கு 1 நாளோ இல்லை மாதத்துக்கு 2-3 நாட்கள் தப்புறதுல பெரிதாக நமக்கு உடலில் பிரச்சனை வராது. ஆனால் அதே தான் வேலை அப்படின்னு இருக்கும் பொழுது 2-3 வருடத்துக்கு உடலோட நோய் எதிர்பார்த்தல இது எந்த பிரச்சனையும் பண்ணாது, அதுக்கப்புறம் ஒன்றா வர ஆரம்பிச்சிடும். ஸோ முதல்ல நேரத்துக்கு உணவு, கிழங்குகளை தவிர்க்கிறது, அதிக காரம் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம், இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் மது அருந்தக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுருக்காங்க. இந்த மது பழக்கத்தை ஒழிக்காமல் வாயு தொல்லையை சரி பண்ண முடியாது. அதனால் வாயு தொல்லை இருக்குது அப்படின்னாலும் சரி, வாயு இல்லை எனக்கு நான் நார்மலாக தான் இருக்கேனாலும் சரி, மது தேவையில்லாத ஒரு பொருள். எந்த காலத்திலும் எந்த விதமான மதுவும் நமக்கு வந்து ஒரு உணவுக்கு மாற்றோ இல்லை உணவோடு சேர்த்தோ இருக்கக்கூடிய விஷயமே இல்லை. அதனால் மதுவை முழுமையாக ஒழித்து கட்ட வேண்டிய ஒரு விஷயம்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

சொர்க்கம் இருப்பது உண்மை என்றால் அது பக்கத்தில் இருக்கட்டுமே, வெறும் வெட்கங்கள் ஓடட்டுமே. இந்த போக்குக்கு தேவை கூறிய மூக்கினில் சிக்கிடும் மீன் மட்டுமே, இதன் தேவைகள் வாழட்டுமே.

மாறும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை என்ற சக்கரம் சுற்றுகிறா, அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஒரு கிண்ணத்தை

0: முன்னாடிலாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது, நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் வாயு பிரச்சனைக்கு சித்த மருத்துவரின் சிறந்த ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது தமிழ் ஸ்பீச் பாக்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: வாயு தொல்லை இருக்கு அப்படின்னாலும் சரி, வாயு இல்லை எனக்கு, நான் நார்மலா தான் இருக்கேனாலும் சரி, முதலிடத்தை பெறுறது வந்து கார்லிக் தான். அதனால ஒரு நம்ம உடல் எடை கொஞ்சம் இயல்பை விட கொஞ்சம் கூட இருக்கும், இல்ல நம்மளுடைய சோதனைகள்ல வந்து கொழுப்பு, ரத்த கொழுப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கு, இப்படி என்ன நமக்கு தெரிய வந்தாலும் நம்ம அன்றாடம் இந்த சின்ன வெள்ளை பூண்டை வந்து நிறைய சேர்த்து கொள்ள ஆரம்பிச்சுக்கணும். அப்புறம் இந்த பூண்டுல வேற என்னெல்லாம் பயன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பூண்டு வந்து உடலினுடைய நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கக்கூடியது, நமக்கு பல நோய்கள் வராமல் தடுப்பதற்கு அது பயனுள்ளதா இருக்கும், இரத்த கொதிப்பு கூடாமல் இருக்கும். இன்றைக்கு நிறைய அந்த வெள்ளைப்பூண்டனுடைய சாறை வந்து மாத்திரைகளாக்கி அந்த மாத்திரைகள் இன்றைக்கு வணிகத்தில் கொடிகட்டி பறந்துகிட்டு இருக்கு. ஆனால் மாத்திரைகளாக அந்த சாறுகளை எடுக்கிறத காட்டிலும் உணவிலேயே தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாலே இந்த கொழுப்பு இரத்த கொதிப்பு ரெண்டையுமே கட்டுப்படுத்தலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பூண்டு வந்து சீரணத்தை சரிப்படுத்தக்கூடியது. நமக்கு வந்து நிறைய புலால் உணவு சாப்பிட்ருக்கோம், இல்லைன்னா ஒரு எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிட்ருக்கோம், அதனுடைய கொழுப்பு வந்து நம்ம உடல்ல அதிகம் சேராம அஜீரணம் உண்டாகாமல் நம்மை காத்து கொள்ளணும் அப்படின்னா வெள்ளை பூண்டு வந்து கண்டிப்பா உணவுல இருக்கணும். திரிதோட சமப்பொருட்கள்னு அந்த காலத்துல தாளிசத்திற்காக பயன்படுத்தப்பட்ட 7 பொருட்கள்ல ஒன்று வந்து வெள்ளை பூண்டு. எங்கெல்லாம் புலால் சேர்த்து கொள்றாங்களோ, எப்போல்லாம் அதிக எண்ணெய் சத்துள்ள உணவு, கொழுப்பு உணவு எடுத்தா அதுல கண்டிப்பா பூண்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு உணவியல் விதி மாதிரி அன்றைக்கு பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. வெள்ளை பூண்டு வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உணவு. நிறைய குழந்தைங்க வந்து பூண்டு வந்து அதனோட ஒரு இரிட்டன் ஸ்மெல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேண்டாம் நினைக்கிறாங்க. ஆனா சாதாரணமா சின்ன குழந்தைங்களுக்கு வரக்கூடிய டான்சிலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம தொண்டையில வந்து டான்சில்ஸ் வளர்ந்துருக்கு, சில நேரத்தில் ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லுவாங்க, அந்த டான்சிலைட்டிஸ் வீக்கத்தை குறைப்பதற்கு வெள்ளை பூண்டு பயன்படுது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் பூண்டுல சார் எடுத்து அதை தேனில் குழச்சி வச்சுப்பாங்க. பூண்டுல சார் எடுக்கிறது சாதாரணமாக எடுக்க முடியாது, நீங்கள் அரைச்சி கையை வச்சு புழிஞ்சிங்கன்னா சார் வராது. அந்த பூண்டை வந்து நல்ல சட்னி மாதிரி அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி ஒரு நல்ல வெள்ளை துணியில் தடவணும். தடவிட்டு அந்த துணியை லேசாக அனலில் காட்டிட்டு டக்குன்னு புழிஞ்சிங்கன்னா அப்போ தான் சாறு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் சார் எடுத்து ஒரு ஸ்பூன் தேனில் கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 10 ml சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நாட்களுக்கு அந்த பூண்டு தேனை வந்து நேரடியாக அந்த உள் நாக்கில் தடவி விடுவாங்க. அந்த உள் பகுதியில் தொண்டை அந்த வீக்கமாக இருக்கக்கூடிய டான்சில் பகுதியில் தடவி விடுவாங்க, அது வந்து அந்த வீக்கத்தை குறைக்கும். இது செய்யறதுக்கு சிரமமா இருந்ததுன்னா அந்த பூண்டு தேனையே 1-2 drops அந்த குழந்தைக்கு மெதுவா எச்சிலோட முழுங்க கத்து கொடுத்துக்கிட்டாலே அப்படி முழுங்கும் போது அது படும், அது மூலமாவே அது வந்து அந்த டான்சிலினுடைய வீக்கம் குறைக்கும்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ராமேஸ்வரம்
4: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் வாயு பிரச்சனைக்கு சித்த மருத்துவரின் சிறந்த ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது தமிழ் ஸ்பீச் பாக்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: எதற்கு அந்த பூண்டு தேன் அந்த அளவுக்கு பயன்படுதுன்னா, மெயினா வந்து அது டான்சில்ஸ் வரக்கூடிய அந்த பீட்டா ஹெமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நுண்கிருமியே இந்த பூண்டு வந்து அழிக்கிறது அப்படின்னு இன்றைய அறிவியல் சொல்லியிருக்காங்க. அப்போ பெரிய ஒரு இரத்த கொதிப்பு இரத்த கொழுப்பு குறைக்கிறதோட குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய டான்ஸ்லைட்டிஸையும் சரி பண்றதுக்கு இந்த வெள்ளைப்பூண்டு பயன்படுது. எப்படி வந்து வெங்காயம் வந்து கருத்தரிப்பிற்கு உதவியாக இருக்குதோ அதே அளவுக்கு வெள்ளை பூண்டும் பெண்களுக்கு அந்த கரு முட்டை உருவாவதற்கும், இல்ல மாதவிடாய் சமயத்துல வலி நிறைய இருப்பதற்கும், மாதவிடாய் சீரற்று ரொம்ப தள்ளி தள்ளி வருதுன்னா அவர்களுக்கும் வெள்ளை பூண்டு ஒரு மிகச்சிறந்த உணவு. உதாரணமா என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு 28 நாளைக்கு ஒருக்க மாதவிடாய் வந்துட்டு இருக்குன்னா அவர்கள் கருத்தரிக்க தாமதமாகுது அப்படின்னா, மாதவிடாய் துவங்கியதிலிருந்து ஒரு 10வது நாள்ல இருந்து தினசரி பூண்டு சேர்த்து கொண்டே வரலாம். அது என்ன பண்ணோம்னா, சினைப்பையிலிருந்து முட்டை நல்லா உள்ள வர்றதுக்கும், கருப்பை வந்து கருவை சுமப்பதற்கு ஒரு ஏதுவான நிலையை வருவதற்கும் இந்த பூண்டு வந்து பயனுள்ளதாக இருக்கும். நிறைய சித்த மருந்துகள் ஆயுர்வேத மருந்துகள் பார்த்தீங்கன்னா கருத்தரிப்பிற்கு பயன்படக்கூடிய தைலங்கள் அதுக்கான மருந்துகள் செய்யறதுல இந்த வெள்ளை பூண்டை முக்கியமாக பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வாழ்வினுடைய அத்தனை அம்சங்கள்லையும் பூண்டு வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அதனால வெங்காயமும் சரி வெள்ளை பூண்டும் சரி தினசரி உணவுல ஏதாவது சின்ன அளவுல சேர்த்து கொண்டால் கூட போதும். நம்ம புலால் உணவு சாப்பிடும் பொழுதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க குருமா செய்யும் போது மட்டும் இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்துக்குவோம், இல்ல புலால் சேர்க்கும் போது வந்து பூண்டு நிறைய போட்டு போகணும். அப்படி இல்ல, நம்ம வெறும் மரக்கறி உணவு மட்டும் தான் சாப்பிடுறோம், பச்சை

0: காய்கறிகள் சாப்பிட்றோம், இல்லை காய்கறி உணவுகள் சாப்பிட்றோம், பியூர் வெஜிடேரியனாக இருக்கும், அப்படி இருந்தால் கூட பூண்டை வந்து அதிகமாக சேர்த்து கொள்வது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். சில பேர் வந்து வந்து ஒரு மரபு ரீதியாக வந்து நாங்கள் சேர்க்குறோன்னு எண்ணெயில் நல்லா வதக்கி அதனுடைய மனம் நல்லா இருக்கிற மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க, அது வந்து அவசியம் இல்லாது பூண்டை வந்து வேக வச்சிடணும். ஏன்னா ரா பூண்டை அப்படியே பச்சை பூண்டாக சாப்பிட்டோன்னா அதில் இருக்க அந்த கந்தகத்தன்மையினால சில நேரத்தில் வயிற்று புண்கள் வந்துடலாம். கொஞ்சம் லேசாக வேக வச்சு தண்ணீரில் வேக வைக்கலாம், பாலில் வேக வச்சுக்கலாம், இல்லை சாதாரணமாக காய்கறிகள் சமைக்கும் போதே வேக விட்டு நசித்து அதுக்கப்புறம் அதை உட நம்ம உணவோடு சேர்த்து கொள்வது வந்து சிறப்பானதாக இருக்கும். ஸோ எந்த வகையிலையாவது வெள்ளை பூண்டை ஒரு 4-6 பல் வந்து தினசரி, அதுவும் குறிப்பாக சின்ன பூண்டு, மலை பூண்டு போகிறதுக்கு பதிலாக சிறிய பூண்டை வந்து ஒரு 4-6 இது வந்து உணவில் சேர்த்து கொண்டே வந்தோம்னா உடல் எடை குறைவாக பயன்படும், இரத்த கொழுப்பு கூடாது, நமக்கு வந்து இரத்த கொதிப்பு அதிகமாகாமல் இருக்கும், நோய் எதிர்ப்பாற்றல் வரும், நுண்கிருமிகள் உடம்புக்குள்ளே வளராமல் தடுக்கும், மாதவிடாய் சீராக வைத்துக் கொள்ளும், ஆண்மைத்தன்மை கூடும், இப்படி பல பயன்களை வந்து வெள்ளை பூண்டு கொடுக்கறதுனால இந்த மனமூட்டியை நாம் என்றைக்கும் மறக்கவே கூடாது.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனும் வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் வாயு பிரச்சனைக்கு சித்த மருத்துவரின் சிறந்த ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது தமிழ் ஸ்பீச் பாக்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: இன்னொரு முக்கியமான விஷயம், மன அழுத்தமும் வாய்வு தொல்லைக்கு காரணம். ரொம்ப டென்ஷன்ல இருக்கும், ரொம்ப பரபரப்புல இருக்கும், ரொம்ப பதட்டமான வாழ்வியல் இருக்கும்னாலும்

0: இந்த வாய்வு தொல்லை அடிக்கடி இருக்கும். ஸோ அதையும் நம்ம மாற்றுறதுக்கு அதுலேயும் உணவில் தீர்வு உண்டு. நல்ல மாதுளம்பழச்சாறு குடிக்கிறது, நல்ல வாழைப்பழம் சாப்பிட்றது, இது மனப்பதட்டத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு நல்ல உணவுகள், அதையும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்படியான ஒரு உணவு திட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த தவிர்க்க வேண்டிய உணவுகளை தவிர்த்து எடுக்கக்கூடிய உணவுகள்னு பார்த்தோம்னா, எளிதில் சீரணிக்கக்கூடிய உணவுகளாக நல்ல பொங்கல், இட்லி, இடியாப்பம், இது மாதிரி ஆவியில் வெந்த உணவுகளை நம்ம தினசரி உணவு தேர்வாக வச்சுக்கொள்ளணும். ரொம்ப நம்ம காலையில் எழுந்த உடனே வந்து ரொம்ப பரோட்டா மாதிரி சாப்பிட்றது, காலையில் எழுந்த உடனே பூரி சாப்பிட்றது, இது வந்து தேவையில்லாத வேலை. காலையில் பொதுவாக நம்ம வந்து ஆவியில் வெந்த உணவுகள் தான் முதல் உணவாக இருக்கணும். பழத்துண்டுகள் இருக்கணும், இல்லை கஞ்சிகள் இருக்கலாம், அது மாதிரியான உணவுகள் காலையில் இருந்தால் இந்த வாய்வு தொல்லை அடிக்கடி வராமல் தடுக்கும். சரி, இப்படி இருக்கு, வாய்வு நிறைய இருக்கு, வேற என்ன நம்ம கூடுதலாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை உணவுகளில் இட்லிக்கோ தோசைக்கோ சாப்பிடும் பொழுது நல்ல கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, இஞ்சி சீரகம் சேர்ந்த உணவுகள், இதை வந்து காலையிலேயே நம்ம உணவுலேயே சேர்த்து எடுத்துக்கொள்ளணும். கண்டிப்பாக இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்ந்த புதினா, இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், கொத்தமல்லி, லவங்கப்பட்டை, இந்த மாதிரியான ஸ்பைசஸை வந்து குறைந்த அளவில் சேர்த்து தயாரிக்கக்கூடிய ரசமோ சூப்போ வந்து இடையில நம்ம உணவு முடிந்ததுக்கப்புறம் உணவுக்கு இடையில வந்து சேர்த்து சாப்பிட்றது ஜீரணத்தை நல்லா சீராக்கிறதுக்கு பயன்படும். அதே மாதிரி பிரண்ட துவையல், நல்ல பிரண்டைய நல்ல துவையலாக அரைச்சி அதை மோர் சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றது, அதுவும் வாய்வை வந்து நல்ல வெளியேற்றுவதுக்கு, வாய்வை போக்குறதுக்கு பயனாக இருக்கும். சாப்பிட்ட உடனே குடிக்கிற தண்ணீர், நம்ம கடையில் குடிக்க வேண்டிய விஷயம், அதாவது இடையில குடிக்கக்கூடாது, முதல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணீர் குடிக்கக்கூடாது, சாப்பிட்டு முடிச்சு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் குடிக்கிற தண்ணீர் வந்து சீரக தண்ணீராக இருக்கணும். சீரகத்தை வறுத்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கொஞ்சம் இளஞ்சூட்டில் சாப்பிடக்கூடிய தண்ணீராக சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளணும். இதுவும் வந்து வாய்வு நிறைய தங்காமல் வாய்வை வெளியேற்றுறதுக்கு பயன்படும். மலச்சிக்கல் நிறைய வாய்வு தொல்லை இருக்கிறவங்களும் இருக்கும், அந்த மாதிரி மலச்சிக்கல் இருக்கிறவங்க மலம் எளிதில் கழிகிற மாதிரி அவர்கள் வந்து உணவில் நிறைய கீரை, தண்ணீர், பழங்கள், இதை வந்து உணவுகளில் எடுத்துக்கொள்ளணும். கடுக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை உண்டு, சாதாரணமாக உணவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை தான். அந்த கடுக்கா பொடியை மதிய உணவில், இரவு உணவு வந்து இரவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை அரை தேக்கரண்டி எடுத்துக்கொண்டோன்னா வாயுவையும் வெளித்தள்ளும், நல்ல மலம் ஃப்ரீயாக போகிறதுக்கும் அது உதவியாக இருக்கும். இந்த மாதிரி உணவுல நம்ம ஒரு அக்கறையோடு நம்ம வாயுவை தவிர்த்துட்டாதான் பின்னாட்கள்ல அந்த வாயு தொல்லையினால அல்சர் பிரச்சனையோ இல்ல வாயு தொல்லையினால தொண்டையில பிரச்சனையோ வராமல். ஏன்னா நிறைய பேருக்கு தொண்டையில ப்ராப்ளம்ங்கிற உடனே அவங்க வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் நினைச்சுக்கிறாங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு தொண்டையில புண்ணாவதுக்கு முக்கியமான காரணம் இந்த வாயு தொல்லையை சரியாக நம்ம குணப்படுத்தாமல் பரிகரிக்காமல் போறதுதான். அதை வந்து ரொம்ப அக்கறையோட ஆரம்பத்திலிருந்தே உணவுல நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா வாயு தொல்லை பின்னாட்களில் எந்த பிரச்சனைகளையும் நமக்கு கொண்டு வந்து விடாது.
1: இன்றைய அறிவுமாயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நல்ல ஸ்மூத்தான தார் ரோட்ல வண்டி ஓட்டுறது யாருக்கு தாங்க பிடிக்காது? சரி, நம்ம பாக்குற தார் ரோடுகள் எல்லாமே தார்ல தான் போடுறாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? கருப்பு கலர்ல இருக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம வழக்கமா தார் ரோடு அப்படின்னே சொல்லி பழகிட்டோம். தாரு அப்படிங்கிற பொருள் நிலக்கரியில இருந்து கிடைக்குது. ஆனா இப்பலாம் தார ரோடு போல யூஸ் பண்றதே கிடையாது. அதுக்கு பதிலா கச்சா எண்ணெயில இருந்து கிடைக்கிற பிட்டுமன் அப்படிங்கிற பசைத்தன்மை கொண்ட ஒரு பொருளை தான் ஜல்லிக்கல்லோட சேர்த்து ரோடு போட யூஸ் பண்றாங்க. இது பேர் தான் ஆஸ்பால்ட் கலவை. அதனால அந்த கலவை மூலமா போடப்படுற ரோட நம்ம ஆஸ்பால்ட் ரோடுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை. அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டு விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், தாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்காக.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கீந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது. வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
3: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
2: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இப்போ நேரம் சரியாக 5:15 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நானி தியஸ்ரீ மற்றும்
6: ஜான் ஹோரே
5: மற்றும் கார்த்திகா. ஓகே, நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கலாம், இவ்வளோ நேரம் எஃப்எம் எடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஆன்லைனில் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து இப்போ சரியாயிடுச்சு. அதனால இன்றைக்கி என்ன கேம் அப்படிங்கிறதையுமே சொல்லிடுறோம். இன்றைக்கி மாத்தியோசி கேம் தான் வந்து நம்ம விளையாட போகிறோம். இந்த ஒரு கேமில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுற நேயர்கள் 709-449-3999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு தெரியலையே, புதுசாக விளையாட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இப்போ ஒரு டெமோ ஒன்று வரப்போகுது. ஸ்டார்ட் பண்ணலாமா?
6: ஓகே.
5: சரி, இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு?
6: என் பேரு ஜான் ஹோரே.
5: உங்க அப்ப உங்க அம்மா பேர் என்னது?
6: எனக்கு 12 வயசு ஆகுதுக்கா.
5: அப்ப நீங்க 7th படிக்கிறீங்களா?
6: நான் வந்துட்டு எப்பயுமே எனக்கு லேபு போறதுன்னா ரொம்ப பிடிக்கும்.
5: அப்ப நீங்க சரி சரி உங்களுக்கு வந்து லேபு போறது ரொம்ப பிடிக்கும்னா எந்த சப்ஜெக்டுக்காக லேப் போறீங்க? இப்ப
6: கார் எல்லாத்துக்கும் 4 டயர் இருக்குமா தெரியுமா?
5: தெரியாதே, எப்படி உங்களுக்கு தெரியும்?
6: நம்ம தலைமுடியே என்னவே முடியாது.
5: சரி, அப்போ எத்தனை இருக்குன்னு எண்ணி
6: சொல்லுங்க. எங்கள் வேன் வந்துட்டு எல்லோ கலரில் இருக்கும்.
5: எல்லா வேனும் எல்லோ கலரில் தான்ப்பா இருக்கும்.
6: எங்கள் பெஞ்சு எப்பயுமே தூர் பிடிச்சிருக்கும், அதை போய் நான் இன்றைக்கி போய் மாற்றி போட்டுவன்ட்டேன்.
5: தெரியுமா? அப்போ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க.
6: நான் இன்றைக்கி வந்துட்டு ப்ரௌன் கலர் சட்டை போட்டிருக்கேன்.
5: சரி, என்ன கலர் பேண்ட் போட்டிருக்கீங்க?
6: எங்கள் புக் இருக்குது.
5: சரி, அந்த புக்கில் என்ன இருக்குது?
6: நான் வந்துட்டு இன்றைக்கி வெள்ளனே எழுந்தேன்.
5: எத்தனை மணிக்கு?
6: நான் பல் விளக்குனேன்.
5: பல் விளக்கலையா?
6: நான் இட்லி சாப்பிட்டேங்க்கா.
5: எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க?
6: நான் ஒரு குரங்கு பார்த்தேன் தெரியுமா இன்னைக்கு.
5: சரி, பழக்கம் போல நம்ம ஜான் ஹோரே தம்பியை அவுட் ஆக முடியல போல. ஏன்னா ரொம்ப லாங்காக போயிட்டு இருக்கு. அதனால நேயர்கள் யாராவது இந்த ஒரு கேம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி விளையாடலாம். அடுத்ததான் நீங்களும் ஒரு புத்தகத்தை பற்றி தான் வந்து இனிமேல் நிகழ்ச்சிகளில் சொல்ல போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து என்ன புத்தகம் அப்படிங்கிறத நேத்தே ரிவீல் பண்ணியிருந்தீங்க. இன்னும் ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தோட ஆரம்பிச்சிடலாமா?
6: ஓகே, நான் நேற்று சொன்னேன் இன்றைக்கும் சொல்லிடுறேன். அதாவது இந்த புக்கோட பேர் என்ன அப்படின்னா

0: ரகசிய தோட்டம் அப்படிங்கிறது. இதை யார் எழுதுனா அப்படின்னா, ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு எழுத்தாளர், அதாவது அவர் பேர் என்ன அப்படின்னா ஃப்ரான்சிஸ் ஹாட்சன் பர்னட் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காங்க. அவங்க எழுதி நம்ம தமிழில் மொழி பெயர்பிச்சவங்க யார் அப்படின்னா சுக்குமாரன் அப்படிங்கிறவங்க மொழியை பெயர்பிச்சிருக்காங்க. இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேரி அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்களுக்கு நோய் இருக்கும், அதனால் அவங்களை யாரும் பிடிக்காது. அவங்க அப்பா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் அந்த இங்கிலாந்தில், அதோட அவங்களால மேரியை கவனிச்சுக்க முடியுது, ஏன்னா அவங்களுடைய வேலை நிறையா இருக்கும். அவங்களுடைய ஆயா தான் மேரியை பார்த்துக்கிறவங்க. ஒரு நாள் அவள் எந்திக்கும் போது ஆயா வரமாட்டாங்க, வேறொரு பனிப்பெண் வருவாங்க. அதோட என்ன நடந்திருக்கும்னு அடுத்தடுத்து இப்போ வாசிக்கிறேன். அதோட நீ ஏன் வந்தா என்று பனிப்பெண்ணிடம் கேட்ட மேரி ஆயாவை அனுப்பு என்று கத்தினாள். பனிப்பெண் பயந்து நின்று கொண்டிருந்தாள். மேரி பனிப்பெண்ணை விரட்டினாள், அடித்தாள், ஆயா வரமாட்டாள் என்று பனிப்பெண் மீண்டும் மீண்டும் கூறினாள். லினக்ஸ் வீட்டில் ஏதோ விபரீதம் நடக்கிறது என்று.
1: என்னமோ இப்போ ஒரு வார்த்தையை சொன்னீங்களே,
0: என்னது?
1: லினக்ஸ். அதுக்கப்புறம்
0: வீட்டில் ஏதோ விபரீதம்.
1: விபரீதம் அப்படிங்கிறத சரியா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி கரெக்டாக சொல்லணும்.
0: நடக்கிறது. எல்லோரும் பரபரப்பாக காணப்பட்டனர். பணியாளர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். மேரியிடம் யாரும் எதுவும் சொல்லவில்லை. அவள் தனியாக இருந்தாள். மேரி வராண்டாவிற்கு விளையாட வந்தபோது அம்மாவை பார்த்தாள். அவளுடைய அம்மா மிஸ்ஸஸ் லினக்ஸ் ஒரு இளம் ஆங்கில அதிகாரியுடன் பேசி கொண்டிருந்தார். மேரி அம்மாவை அம்மா என்று கூப்பிட்டது கிடையாது. பணியாளர்கள் அழைப்பது போல் மேடம் என்றுதான் அழைப்பாள். இப்போது நிலைமை மோசமாகிவிட்டது. 2 வாரத்திற்கு முன்பே நீங்கள் நகரத்தை விட்டு புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று நான் உங்களிடம் கூறினேனே என்றார் இளம் அதிகாரி. நான் முட்டாள்தனம் செய்துவிட்டேன் என்று வருத்தப்பட்டார் மேரியின் அம்மா.
1: சரி, ஓகே. இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் புரியாமல் இருந்திருக்கும். அந்த மொத்த புரிதல் அப்படிங்கிறது அடுத்த பகுதியில் கண்டிப்பாக நம்ம ஜான் குறை தம்பியே சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஊட்டச்சத்து தகவல் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி சாதாரணமாக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு கடலையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கடைகள்லாம் 5 ரூபா பாக்கெட்டு, 10 ரூபா பாக்கெட்னு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே வாங்கி சாப்பிடக்கூடிய நிலக்கடலையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிலக்கடலையில் வேர்க்கடலை அப்படின்னுமே சொல்லுவாங்க. வேர்க்கடலை வந்து ஒரு எண்ணெய் வித்து பயிர், அதாவது விதைகள்ல இருந்து எண்ணெய் எடுக்கிற ஒரு பயிர் வகை தான் இது. தமிழ்நாட்டில் பல பகுதியில் இது வந்து சாகுபடி செய்யப்படுதான். கம்மியான தண்ணியிலேயே இந்த பயிர் வந்து நல்லா வளர்ந்து விவசாயிகளுக்கு நல்ல வருமானத்தை தர்ற பயிரில் இதுவும் ஒன்று. இதில் வந்து புரோட்டீனு, நல்ல கொழுப்பு, விட்டமின் இ, நார் சத்துன்னு நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இந்த வேர்க்கடலை சாப்பிட்றனால இரத்த மூலத்தை குணமாக்குது, மூளைக்கு போகிற இரத்த ஓட்டத்தை சீராக இயங்க உதவி பண்ணுது, மூளையோட வளர்ச்சிக்கும் உதவுது, இதய பிரச்சனைகள்லேருந்து நம்ம உடம்பை வந்து பாதுகாக்குது. கடலையை வந்து அதிகமாக வறுத்து சாப்பிட்டோன்னா பித்தம் அதிகமாகும். அதனால் இதை வறுத்த கடலையோட வெல்லத்தை சேர்த்து சாப்பிடலாம், இல்லைனா வேக வச்சு சுண்டல் மாதிரி பண்ணியும் சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்றனால முதுகு வலியுமே சரியாகுமா, பித்தப்பையில் கல் உருவாகிறதையுமே தடுக்குது. அதே மாதிரி சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் உதவுது. புற்றுநோய் செல்களோட அந்த வளர்ச்சியையும் தடுக்குது. எதை சாப்பிட்டாலுமே வயசு அப்புறம் உடல் உழைப்பை சார்ந்து தான் சாப்பிடணும்னு சொல்கிற மாதிரி அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. அந்த மாதிரி நிலக்கடலையில் அதிக புரத சத்து இருக்கிறனால அதிக புரதம் வந்து சிறுநீரகத்தை பாதிக்குமா, அப்புறம் உடல் எடை அதிகமாகிறதும், அலர்ஜி, அப்புறம் தாது தடை, அதாவது இதில் உள்ள பைட்டிக் அமிலம், இரும்பு, இந்த துத்தநாகங்கள்லாம் துத்தநாகங்கள் உடல் உரியறதை வந்து தடுக்குதான். அதனால் எதை சாப்பிட்டாலுமே அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. தேவையான அளவு நம்ம உடம்புக்கு வந்து உடம்புக்கு வந்து அளவாக சாப்பிடணும். அதே மாதிரி நம்ம சத்துக்களும் கரெக்டாக எடுத்துக்கிறணுன்ற மாதிரி அந்த அளவுக்கு தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி அடுத்ததா ஜனநாயகன் படத்துல இருந்த அனிருத் அவங்க இசையில விஜய் பாடின ஒரு பாடலுமே வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:31 ஆயிடுச்சு. நேயர்கள் இணைந்திருப்பது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: நான் நித்யஸ்ரீயும் இருக்கேன். சரி, இன்னைக்கு ஜான் கோரேப் தம்பி நம்ம ஒரு புக்கை ரீட் பண்ணி அதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, சரி தம்பி நீங்க சொல்லுங்க.
1: அதுக்கப்புறம் நான் முட்டாள்தனம் செய்து விட்டேன் என்று வருத்தப்பட்டார் மேரியின் அம்மா. உங்கள் பணியாளர்களுக்கு காலரா இருக்கிறது, சிலர் இறந்துவிட்டனர் என்றான் அந்த இளம் அதிகாரி. முதல் முறையாக இப்போதுதான் மேரி காலராவை பற்றி கேள்விப்பட்டாள். காலரா ஆளை கொல்லும் கொடிய தொற்று நோய் என்று தெரிந்தது. அவளுடைய ஆயா காலராவினால் இறந்து போனதை தெரிந்து கொண்டாள். மிஸ்ஸஸ் லினிக்ஸும் இளம் அதிகாரியும் அங்கிருந்து சென்றனர். மேரி மட்டும் தனியாக இருந்தாள். அவள் ஒரு அறைக்குள் போய் தூங்கிவிட்டாள். மேரி எழுந்து பார்த்தபோது வீட்டில் ஒரு சத்தமும் இல்லை. மேரிக்கு பசி எடுத்தது. அவள் கூப்பிட்டு பார்த்தாள், யாரும் வரவில்லை. வீட்டில் அவளை தவிர வேறு யாரும் இல்லையோ என்று சந்தேகப்பட்டாள். சிறிது நேரம் கழித்து காலடி சத்தம் கேட்டது. யாரோ பேசினர். பாவம் அழகான பெண், இருவரும் இறந்துவிட்டனர் என்று பேசினர். ஒரு நிமிடம் கழித்து மேரி இருந்த அறையை திறக்கப்பட்டது. திறந்த இராணுவ வீரர் குழந்தை தனியாக இருக்கிறது என்று கத்தினார். அந்த இராணுவ அதிகாரியை அப்பாவுடன் சேர்ந்து மேரி பார்த்திருக்கிறாள். இராணுவ அதிகாரி மேரியிடம் அவளுடைய அம்மா அப்பா காலராவினால் இறந்து போனதை கூறினார். வீட்டில் மேரியை தவிர யாரும் பிழைக்கவில்லை என்பது தெரிந்தது.
0: சரி ஓகே, இதில் வந்து சொன்னீங்கல்ல, அதில் தொற்று நோய் அப்படின்னா என்ன?
1: தொற்று நோய்னா ஒரு நோய் தானே?
0: ஒரு நோய் தான். அது என்ன நோய், எப்படி பரவும்?
1: அதாவது ஒருத்தவங்கள்ட்ட இருந்து மற்றவங்களுக்கு பரவுறது, கரெக்டா?
0: ஓகே, அது கரெக்டு தான். அது வந்து ஒரு பரவக்கூடிய நோய் தான் வந்து இந்த தொற்று நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு மட்டும் கிடையாது, அது ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினம் வரைக்கும் கூட வந்து பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. ஏன்னா வந்து நிறைய வகையில் இப்போ வைரஸ்லாம் பார்த்தோம், கொரோனா வைரஸ்லாம் வந்து வந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது எல்லாமே வந்து அது மற்ற உயிரினங்கள்லேருந்து தான் வந்து மனிதர்களுக்கு பரவுச்சு. அதனால அந்த மாதிரி விஷயங்களை தான் தொற்று நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்ததாக கார்த்திகா அவங்களும் பேசுவாங்க.
2: ஒவ்வொரு குழந்தையுமே தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அது அவசர காலத்தில் எப்படி அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படணுன்றத பற்றி தான். நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்காது. சில நேரங்களில் எதிர்பாராத சூழ்நிலைகள் ஏற்படலாம். வீட்லேயோ ஸ்கூல்லையோ வெளியிலையோ யாருக்காவது திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகலாம், சின்ன விபத்து ஏற்படலாம், இல்லைனா உதவி தேவைப்படுற ஒரு நிலைமை கூட வரலாம். இப்படிப்பட்ட நேரத்தில் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் பதட்டப்படாமல் இருக்கிறது. பயம் வந்தால் சரியான முடிவு எடுக்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதனால ஆழமாக மூச்சை இழுத்து விட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு நம்பிக்கையான பெரியவங்களை கூப்பிடணும். ஸ்கூலில் இருந்தால் ஆசிரியர், வீட்டில் இருந்தால் பெற்றோர் இல்லைனா பெரியவங்க, வெளியே இருந்தால் காவல்துறை அதிகாரி இல்லைனா பாதுகாப்பாக உதவக்கூடிய பெரியவங்கள்ட்ட இந்த தகவலை சொல்லணும். சில குழந்தைங்க பயத்தில் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் உதவி தேவைப்படுற நேரத்தில் கண்டிப்பாக பேசணும். என்ன நடந்ததுன்னு தெளிவாக சொன்னாதான் உதவியும் வேகமாக கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரோட மொபைல் நம்பரையும் மனப்பாடம் செய்கிறது ரொம்ப நல்ல பழக்கம். ஸ்கூல்லையும் நடத்துகிற அந்த பாதுகாப்பு பயிற்சிகள், தீயணைப்பு ஒத்திகைகள்னு விளையாட்டாக நினைக்காம கவனமாக அதுலேயுமே பங்கேற்கணும். ஏன்னா அந்த பயிற்சிகள்லாம் உண்மையான அவசர சூழ்நிலையில் நம்மளை பாதுகாக்க உதவும். அவசர நேரத்தில் மற்ற குழந்தைங்களை தள்ளுறது, ஓடுறது இல்லைனா குழப்பத்தை ஏற்படுத்துறதுன்னு தவறு. நிதானமாக ஆசிரியர்கிட்ட பெரியவங்கள்ட்ட சொல்கிறதுன்னு அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணோம்னா எல்லாருமே பாதுகாப்பாக இருக்க முடியும். சரி, அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
0: உங்கள் பேர் அப்புறம் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: என் பேர் நூலுங்கண்ணா. நான் கே கே நகர்லேருந்து பேசுகிறேன்.
0: சரி, நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க?
3: சிக்ஸ்த்து.
0: சரி, இன்னைக்கு என்ன கேம் விளாட்றோன்னு தெரியுமா?
3: தெரியும்.
0: என்ன கேம்?
3: மாட்டி வாசி.
0: ஆ சரி, விளையாடலாமா?
3: ஆ விளையாடலாம்.
0: சரி, உங்க பேர் என்னது?
3: என் பேர் நௌஷிகா.
0: நம்ம தான் கேம் ஸ்டார்ட். சரி, கேம் ஸ்டார்ட் பண்ணு. ஓகேயா?
3: ஆ சரி.
0: நீங்க வந்து நான் கேக்குற கேள்விக்கு வேற பதில் சொல்லணும்.
3: ஆ
0: சரி, உங்க பேர் என்னது? சரி ஓகே, உங்க பேரு நூறுகனா, ஆனா நீங்க நவுசிகா அப்படின்னு மாத்தி சொல்லிருக்கீங்க. இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க?
3: தோசை.
0: தோசை அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டீங்களே, வேற எதுவும் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு?
3: நான் மாத்தி சொன்னேன்.
0: மாத்தி சொன்னீங்களா? சரி ஓகே. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தீங்களா?
3: போகல.
0: ஏன் போகல?
3: நான் மாத்தி சொன்னேன்.
0: சரி, இப்ப நீங்க மாத்தி மாத்தி சொல்லி கேம்ல அவுட் ஆயிட்டீங்க. நீங்க வந்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது. அதான் அப்படியே மாத்தி வேற ஏதாவது, இப்ப நான் வந்து நீங்க ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு கேட்டேன்னா நான் இன்னைக்கு சாப்பிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? சரி ஓகே. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: சிட்டுக்குருவி. அந்த பாட்டு
0: சிட்டுக்குருவி என்ன படத்துல இருந்து? கொஞ்சம் புது பாடல் கேட்க முடியுமா? புது பாடல்கள் நீங்க நிறைய கேட்பீங்க
3: தானே?
0: சரி ஓகே. கருப்பு படத்துல இருந்து கண்டிப்பா ஒரு நல்ல பாடலாம் உங்களுக்காக கொடுத்துறோம். ரொம்ப நன்றி. அடுத்ததான் வந்து நம்ம நேயர் கேட்ட பாடல் கிடையாது, அதுக்கு பதிலாக வேறொரு பாடல் வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில் மாத்தி யோசி கேம் விளாண்டுட்ருக்கோம். கேட்குற கேள்விகளுக்கு வேறு பதில்களை தான் மாற்றி சொல்லணும். இந்த ஒரு கேமில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுற நேயர்கள் 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். இது கடல் ஓசை FM 90.4, தொடர்ந்து இணைந்திருங்க.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், தாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும்
3: ஜான் ஹோரே.
2: நான் நித்யஸ்ரீயும் இருக்கேன். சரி, இப்போ ஜான் கோரே தம்பி ஒரு புக்கை ரீட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி ஒரு கோர்ஸ் பற்றி அந்த தகவலை தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி படிப்பு அதாவது வைரம், மாணிக்கம், மகரதம்னு விலை உயர்ந்த ரத்தின கற்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான கோர்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மகரதம் கிடையாது, மரகதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட ஒரு நேயர்மை அணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
2: மாலை வணக்கம் கா. உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க கா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்ப்பா.
2: ஓகே கா,
4: இன்னைக்கு நல்லா இருக்கானா?
3: நல்லா இருக்கேன் கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்ப்பா.
2: ஓகே கா, இன்னைக்கு என்ன விளையாட்டு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா?
4: மாத்தி யோசி.
2: ஆ சரி, ஓகே, மாத்தி யோசி கேம ஸ்டார்ட் பண்ணிரலாமா?
4: ஆ கேளுங்க.
2: ஆ ஓகே, உங்க வீட்ல உங்களுக்கு மொத்தம் எத்தனை குழந்தைங்க கா?
4: குந்துகாலுக்கு
2: போறீங்களா, எஃப்எம்க்கு போறீங்களா?
4: என்ன
2: வடையா பஜியா? ஓகே, காலையில பேசுறத பேசுற அண்ணா என்ன பாடல் வேணும்? கண்டிப்பா ஒரு நல்ல பாடலா குடுத்துறோம். ஓகே, நம்ம தமிழரசி அக்கா வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கேம்ல சுவாரஸ்யமா வந்து விளையாண்டாங்க. அடுத்ததா ஒரு படிப்பை பத்தியுமே சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு தகவல் கண்டினியூ ஆகும். அதுக்கு அந்த கோர்ஸ் என்ன கோர்ஸ்னா ஜெமாலஜி, அதாவது ரத்தினவியல். ரத்தினவியல்னா ரத்தின கற்களை அறிவியல் முறையில் ஆய்வு செய்கிற ஒரு படிப்பு தான். ஒரு கல் உண்மையான வைரமா இல்லை செயற்கையாக தயாரிக்கப்பட்டதா, அதோட தரம் என்ன, அதோட மதிப்பு என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறத கற்றுத்தர துறை தான் ஜெமாலஜி. இந்த படிப்பில் ரத்தினங்களோட நிறம், ஷேப்பு, தரம், வெயிட்டு

0: நமக்கு பிடிச்ச துறையை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கிற வாய்ப்புகள் அறிஞ்சு சரியான முடிவு எடுத்து அந்த படிப்பை படிக்கிறதே ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி தரும். சரி, இப்போ ஜான்கோரை தம்பி, அந்த தம்பி வந்து கதையை தொடருவாங்க.
1: ம், ஓகே. இப்போ நான் இதுவரை படித்து கண்டேன்ல, அதில் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதில் நான் சொன்னேன்ல, மேரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நோய் இருக்கும், அதனால் அவங்கள யாரும் விரும்ப மாட்டாங்க. அவங்களுடைய அப்பா வந்துட்டு ஒரு ஆங்கில அதிகாரி. அதுக்கப்புறம் அவங்களால பார்த்துக்க முடியல. ஏன் அப்படின்னா, அவங்க ஆங்கில அதிகாரியில் அவங்களுடைய ரொம்ப வேலையால் மேரியை பார்த்துக்க முடியல. அவங்க அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு மேரியை பிடிக்காது. அவங்களுக்கு கொண்டாட்டமும் இந்த பார்ட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, விருந்து, இது மேலே தான் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால் அவங்களுடைய ஆயா அவங்கள தத்தெடுத்து வளர்க்குறாங்க. மேரிக்கு 6 வயசு. அதுக்கப்புறம் அவருக்கு எதுவுமே தெரியாது, எல்லாத்தையும் அவங்களுடைய ஆயா தான் பார்த்துக்கணும். ஒரு நாள் காலையில் எரிச்சலோடு எந்திப்பாங்கள்ல மேரி, அப்போது அவங்க எந்திக்கும்போது அவங்க ஆயா வரலை. அதோட வேறையோ பனிப்பெண் வந்து எந்திரிச்சோடனே கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க. அதோட பனிப்பெண்கிட்ட, எங்கள் ஆயாவை வர சொல்லு, நீ ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதோட பனிப்பெண் சொல்லுவாங்க, ஆயாலாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அதோட மேரி யோசிக்கிறான், இவன் வீட்டில் ஏதோ நடக்குது போல், எல்லாரும் ஏன் பரபரப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் மேரி வராண்டாவிற்கு விளையாட வரும்போது அவங்களுடைய அம்மாவை பார்க்குறான். அதாவது அவங்க அம்மா ஒரு இளம் அதிகாரியோடு பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறான். இளம் அதிகாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த இப்போது ரொம்ப மோசமாயிடுச்சு இந்த நிலமை. நான் உங்களை 2 வாரத்துக்கு முன்னாடியே இந்த நகரத்தை விட்டு போக சொன்னேன்ல, உங்களுடைய பணியாளர்களுக்கு காலரா இருக்குது அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன்ல, சில பேர் இறந்துட்டாங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் இன்னும் போகலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க என்னுடைய முட்டாள்தனம்தான், நான் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காலராவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போதான் மேரி கேட்குறான் இந்த காலரா அப்படிங்கிற ஒரு வேடை. நாளைக்கு கண்டினியூ தெரிஞ்சுக்கலாம்க்கா.
0: சரி, ஓகே. இதுக்கப்புறம் கதையில் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சரி, இன்னைக்கு வந்து நம்ம மாத்தி யோசி பார்ட் 1 அந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். யாராவது கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 7094 4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களே சொல்லுங்க. அடுத்ததா பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: எங்க வந்து யாராண்டா வச்சுக்கின பிரச்சனை, நீ குரலை விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அர்ச்சனை.

0: வெறித்தனம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 17 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 28 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6 மணி 1 நிமிடங்கள் ஆயிருச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும்
4: நான் நித்யஸ்ரீ.
2: சரி, இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பேரில் உள்ள ஒரு விளையாட்டை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கேம் பேர் என்னன்னா ஜெங்கா. இது ஆப்பிரிக்காவில் பேசப்படுற ஸ்வாகிலின்ற அந்த மொழியிலிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விளையாட்டை 1970 பிரிட்டிஷ் விளையாட்டு வடிவமைப்பாளர் லெஸ்லி ஸ்காட் அவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த விளையாட்டில் 54 மரக்கட்டைகள் இருக்கும். முதல்ல அந்த கட்டைகளை 3 அடுக்கி ஒரு உயரமான கோபுரம் மாதிரி கட்டணும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களும் மாறி மாறி கோபுரம் விழாத மாதிரி ஒரு மரக்கட்டையை கீழே இருந்து எடுத்து மேலே வைக்கணும். கேட்க ஈஸியாக இருந்தாலுமே விளையாடுறப்ப அந்த கை நடுங்க அளவு பரபரப்பா இருக்குமா. எந்த கட்டையை எடுத்தா கோபுரம் விழாதுன்னு யோசிச்சு வைக்கணும். ஒரு சின்ன மிஸ்டேக்னாலுமே அந்த முழு கோபுரத்தையுமே கீழே தள்ளிரும். இது வந்து வீட்டில், ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஆபீஸ்லன்னு பல இடத்துல விளையாடப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த விளையாட்டுல உலக சாதனையும் இருக்குது. சில பேர் ரொம்ப பெரிய ஜெங்கா கோபுரங்கள் மாதிரிலாம் கட்டி சாதனையும் படைச்சிருக்காங்க. இது வந்து 54 மரக்கட்டைகள் இருந்தா ஈஸியா விளையாடலாம். நீங்களுமே வாய்ப்பு கிடைச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி கேம்ஸும் ட்ரை பண்ணுங்க.
4: ஓகே, ஜெங்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து புதுசாக தெரியும். நிறைய பேர் வந்து ஜுங்கா அப்படிங்கிற ஒரு படம் பேர் கூட நினச்சி பார்த்துருக்கலாம். ஆனால் இது அது கிடையாது. மரக்கட்டைகளால் வித்தியாசமாக விளையாடப்படக்கூடிய ஒரு கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்குமே இது வந்து புதுசாக தான் இருக்குது. அது எப்படி மரக்கட்டைகள்லாம் அடுக்கி வச்சா கடைசியில் வந்து கவுந்துராதா அப்படின்னு கேட்கலாம். அது வந்து கவுராதபடி அடுக்கணும். அதுதான் வந்து இந்த கேமுக்கான ஒரு பர்பஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த கேம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் ஒரு கேம் விளையாண்டுட்ருக்கோம் இல்லையா,
2: மாத்தியோசி பார்ட் 1. அதாவது நான் இப்போ கேள்வி கேட்டேன்னா அதுக்கு வந்து நீங்கள் வேற பதில் சொல்லணும். அதான் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். யாராவது கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094 4399 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம்.
4: ஒரு சிலர் வந்து நினைக்கலாம் கேள்விக்கான பதிலை வந்து அப்படியே மாற்றி சொல்லணும், உல்டாவாக சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது நம்ம இப்போ வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத பதிலாக சொன்னால் போதும். இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட கேம் வந்து இருக்க போகுது. கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான விளையாட்டு தகவல் ஒன்று நம்ம வந்து தெரிஞ்சுக்க மறந்துட்டோம் இல்லையா. அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் ஒரு புது சாதனையை செஞ்சுருக்கிறது வைபவ் சூரியவன்ஷி. அவங்க தான் வந்து செஞ்சுருக்காங்க. அவங்க செய்யாத சாதனையா அப்படின்னு கேட்கும்பொழுது கண்டிப்பாக இன்னொரு சாதனையும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா T20 போட்டிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து அதிகமா வந்து ரன் எடுத்தவங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ சூரியவன்ஷியுமே வந்து ஒரு ஆளா வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹாஃப் செஞ்சுரியெல்லாம் T20 போட்டியில் அடிச்சாங்க இல்லையா. அதனால அவங்களோட ஒரு புது சாதனையாகவே வந்து தொடங்கியிருக்கு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா காமன்வெல்த் போட்டிகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய வீரர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுமே எக்கச்சக்கமான மெடல்கள் அப்படிங்கறத ஜெயிச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவில் குறைவான அளவு மெடல்களாக இருந்தாலும் பரவாயில்ல, மற்ற நாடுகள் வந்து அதிக அளவில் ஜெயிச்சிருக்கிறதுனால இந்த காமன்வெல்த் போட்டிகள் அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லிட்டு 10 தல படத்திலிருந்து ஒரு பாடலுமே வரப்போகுது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல் அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
5: இப்போ நேரம் சரியாக 6:15 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
6: முகமது சாதிக்.
5: ஓகே, நான் நித்யஸ்ரீயும் இருக்கேன். முகமது சாதிக் தம்பி, 6 வரணும், ஆனால் லேட்டாக வந்திருக்கீங்க, என்ன காரணம்?
6: இது மதரசா போயிட்டேன்.
5: சரி, ஓகே, கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து தகவலாம் சொல்ல போகிறீங்கல்ல. இன்னைக்கு வந்து எந்த ஒரு புத்தகத்தை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்க?
6: இது கண்ணாடி.
5: கண்ணாடி, அந்த புத்தகம் பேரே கண்ணாடி தானா?
6: மாய கண்ணாடி.
5: மாய கண்ணாடி அப்படிங்கிறது புத்தகம் பேர். சரி, ஓகே, அதை யார் எழுதியிருக்காங்க? யார் எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்தை?
6: உதயசங்கர்.
5: உதயசங்கர் அந்த ஒரு எழுத்தாளர் தான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க இல்லையா? புத்தகம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு?
6: நல்லா இருக்கு, அதில் கண்ணாடிலாம் இருக்கு.
5: ம், கண்ணாடிலாம் இருக்கு. உண்மையான கண்ணாடியா?
6: ஆமாம்.
5: அப்போ உங்கள் முகத்தெல்லாம் பார்த்துக்கலாமே.
6: ஆமாம், பார்த்துட்டேன்.
5: சரி, ஓகே. மாய கண்ணாடி அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது, அதை எழுதினவர் வந்து உதயசங்கர், அவங்க தான் எழுதியிருக்காங்க. கண்ணாடிலாம் வச்சு குழந்தைகளை கவர்ற வகையிலலாம் இருக்குது அந்த ஒரு புத்தகத்தை பற்றி தான் அடுத்து நம்ம விவாதிக்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு கார்த்திகா அவங்க வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டலாம்.
7: குழந்தைகளோட உரிமைகள்லாம் அவங்களோட அறிவை வளர்க்குறதுக்கான உரிமைகளும் இருக்குது. இதை தான் ரைட் டு நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறிப்பாக ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி சார்ந்ததாக சொல்லக்கூடிய புக்ஸு, நியூஸ் பேப்பரு, சிந்தனை திறன், படைப்பாற்றல், இது எல்லாத்தையுமே அதிகரிக்க உதவக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு. இந்த உரிமையில குழந்தைங்களுக்கு நல்ல நல்ல புக்ஸ் வாங்கி கொடுக்கறது, அறிவை வளர்க்கக்கூடிய கேள்விகள் கேட்கறது, சரியான முடிவு எடுக்கிறதுன்னு, இந்த மாதிரி அனைத்துமே அறிவின் ஒரு பகுதி தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் எப்படி கல்வி கத்துக்கிற உரிமை இருக்கோ அதே மாதிரி தங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறது, புதிய திறமைகளை வளர்க்கறதுன்னு அதுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குழந்தைங்களின் கேள்விக்கு வந்து பொறுமையாக பதில் சொல்லணும். இப்போ இருக்கிற உலகத்தில் புக்ஸ் மட்டும் இல்லை, நூலகம், அறிவியல் கண்காட்சிகள், இன்டர்நெட்னு பல வழிகளில் குழந்தைங்க வந்து அறிவை பெற முடியுது. ஆனால் அந்த தகவல்லாம் சரியானதா பெரியவங்க வழிகாட்டுறதும் ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு குழந்தையோட எதிர்காலத்தையே வெளிச்சமாக மாற்றுற ஒரு உரிமையும் கூட. ஒரு குழந்தையோட அறிவை வளர்க்குறது அவங்க எதிர்காலத்துக்கும் ஒரு புதிய கதவை திறக்கிறதுக்கும் சமமான ஒன்று. அதனால பெற்றோர்களும் உங்களால முடிஞ்ச முயற்சியை செய்யுங்க.
5: சரி, ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லவும் எனக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து 2005 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மூலமாக நிறைய பேருக்கு வந்து தேவையான தகவல்கள் அப்படிங்கிறது கிடைக்கணும். அது குழந்தைகளாகவே இருந்தாலும் சரி, அவங்களோட வயசுக்கு ஏற்ற தகவல் அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு புத்தகத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, முகமது சாதிக் தம்பிக்கு அது வந்து என்ன புத்தகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களில் இருந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது தொடங்குது. அது இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் பொருந்தாது, குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அவங்களோட எதிர்காலத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்னென்ன அப்படிங்கிறத விவாதிக்கிறதுல தொடங்கி அது வரைக்கும் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க.
7: இன்னைக்கு நம்ம மாத்தி யோசி பார்ட் 1 தான் விளையாண்டுட்டு இருக்கோம். யாராவது கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 7094 4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். சரி, அடுத்தடுத்தா பாடல்களும் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி. மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: நேயர்கள் இணைஞ்சிருப்பது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:29 ஆயிருச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
1: ஷாதிக்.
0: ஓகே, நான் நித்யஸ்ரீயும் இருக்கேன். நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் நித்யஸ்ரீ, எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா வர முடியாது, கண்டிப்பா அடுத்த வாரம் ஜாயின் பண்ணிருவாங்கக்கா.
2: அப்படியா, ரொம்ப பிஸி ஆயிட்டாரா?
0: ஆமாக்கா, கொஞ்சம் இப்ப தம்பி வந்து பிஸியா தான் இருக்காங்க.
2: சரி சரி, இன்னைக்கு கார்த்திகாவும் சாதிக்கு இருக்காங்களா?
0: ஆமாக்கா. ஆமா,
2: நல்லா நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்க்கா,
2: நன்றி.
0: என்ன வேலை பாத்தீங்க?
2: என்னக்காங்க
0: முளைக்கட்டு ஃபங்க்ஷனா?
2: இன்னைக்கு எங்க கடை பக்கத்துல ரொம்ப ரஷ்ஷா இருந்தது.
0: ஏங்கா, என்னாச்சு?
2: என்ன பாத்தீங்க இன்னைக்கு?
0: அக்கா கேள்வி கேட்க கூடாது, அவுட் ஆயிட்டீங்களே.
2: ஓ, கேள்வி கேட்க
0: கூடாதா? நாங்க தான் கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு மாத்தி நீங்க பதில் சொல்லணும்.
2: அப்படியா, மறந்துட்டேன்.
0: பரவாயில்லக்கா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
2: எனக்கு என்ன இரண்டால் படத்துல இருந்து மழை வரப்போகுது அந்த பாட்டு கொடுங்க.
0: ஏங்கா, உங்க ஊர்ல மழை வர மாதிரி இருக்குதா?
2: கொஞ்சம் கிளைமேட் அப்படிதான் இருக்கு, ஆனா வருமானதான் தெரியல.
0: சரி, ஓகேக்கா, ஓகே.
2: கண்டிப்பா. எங்க ஊர் பக்கம் எல்லாம் எப்படி இருக்கு?
0: எங்க ஊர் பக்கம் இப்போதைக்கு அறிகுறி இல்ல, மழை சீசன் தான், ஆனா மழை வர்றதுக்கான அறிகுறியே இல்லாம போயிட்டு இருக்குக்கா.
2: அறிகுறி மட்டும்தான்ப்பா இருக்கு எப்ப பார்த்தாலும், ஆனா மழைதான் வர மாட்டேங்குது. வெயில் தான், வெயில் அனல் ரொம்ப ஓவரா இருக்கு.
0: ஓகேக்கா, ஓகே. கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் கொடுத்துடுறோம்க்கா, ரொம்ப நன்றி.
2: நன்றிக்கா.
0: ஓகே, நம்ம வசந்தி அக்கா வந்து ரொம்ப அருமையாக கேம் வந்து விளையாண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனால் வந்து இடையில கேள்வி நம்ம கிட்ட திரும்ப கேட்டதுனால அவுட் ஆயிட்டாங்க. இந்த ஒரு ரூலையுமே எல்லாருக்கும் ஞாபகம் இருந்திருக்கும், தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இனிமேல் வரக்கூடிய நேயர்கள், ஏன்னா வந்து அடுத்தடுத்து கேம் வரும்போது கண்டிப்பாக இன்னும் கேள்விகளும் மாற்றி நாங்கள் வந்து கண்டிப்பாக கேட்போம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நேயர்கள் யாராவது கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சாதிக் தம்பியும் நம்ம கூட இருக்காங்க இல்லையா, நீங்க வந்து ஒரு புத்தகம் ஒன்னு சொன்னீங்க, அந்த புத்தகம் பேர் என்ன சொல்லுங்க?
1: இது மாயக்கண்ணாடி.
0: யார் எழுதுனாங்க?
1: உதயசங்கர்.
0: சரி, எங்களுக்காக அதுல வந்து முதல் இத பகுதிய வாசிச்சு காமிக்கிறீங்களா? சொல்லுங்க.
1: அதிக
0: என்னாச்சு?
1: வெயிட் பண்ணிட்டு
0: இருக்கேன். அதிகாரத்தை
1: அதிகாரத்தை பகடி.
0: சரி சரி, அந்த பகடினா என்னன்னு சொல்றீங்களா? தெரியுமா?
1: தெரியல.
0: பகடினா என்னவா இருக்கும், உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு?
1: இது முன்னேறது,
0: முன்னேறது. ஆனால் பகடினா வந்து அது கிடையாதான். பகடி அப்படின்னா தமிழில் வந்து ஒருத்தரை கேலி செய்கிறது, கிண்டல் செய்கிறது, அப்புறம் வந்து நையாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தரை கேலி கிண்டலாக பேசுகிறதா தான் வந்து பகடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக அதிகாரத்தை பகடி செய் அப்படிங்கிறதா அந்த ஒரு தலைப்பு. சரி, அதில் என்ன கொடுத்துருக்காங்க வாசிங்க.
1: குழந்தைகள் வாசிப்பதாக நான் எழுதிய பூனை குறுக்கே போனா என்று கட்டுரை என்னுடைய வலைப்பூவில்.
0: சரி, வலைப்பூனா என்ன? அது வந்து ஒரு பூவா?
1: இல்ல.
0: அப்ப என்ன வலைப்பூனா, என்னவா இருக்கும்?
1: அதிகமா புத்தகம் எழுதுறதா?
0: அதிகமாக எழுதுறது கிடையாது. வலைப்பூ அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இப்போ வந்து இன்டர்நெட் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் வலைதளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒருத்தரோ இல்லை வந்து ஒரு டீமாக சேர்ந்தோ அந்த கட்டுரைகள் எல்லாத்தையுமே வந்து வெளிப்படுத்துவாங்களாம், அதாவது போஸ்ட் பண்ணுவாங்க அந்த கட்டுரை, அதுதான் வந்து வலைப்பூ அப்படிங்கிறது. முக்கியமாக வந்து இந்த இணையதள பகுதிகளை தான் குறிப்பிடுது. சரி, அதுக்கப்புறம்
1: பிரசுரித்தேன் அதற்கு குழந்தைகள் இலக்கியம் என்று இது குழந்தை.
0: சரி, பிரசுரித்தேன் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க?
1: இதை இதை வந்து எழுதினேன்
0: எழுதினேன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்துட்டீங்க, ஆனால் எழுதுனது கிடையாது, அதை வந்து வெளியிட்டது அப்படின்னு அர்த்தமா பிரசுரித்தேன் அப்படின்னா. சரி ஓகே, அடுத்து சொல்லுங்க. சரி, அடுத்த புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட கார்த்திகா அவங்களும் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தகவல் என்ன அப்படிங்கிறத கேட்கலாம்.
3: இன்னைக்கு குழந்தைங்களோட தன்னம்பிக்கையை வளர்க்குற ஒரு அழகான விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது குழந்தைங்களை பல போட்டிகளில் பங்கேற்க ஊக்கப்படுத்துறது தான். பல பெற்றோர்கள் என் குழந்தைக்கு முதல் பரிசு கிடைக்குமா, தோத்துட்டா மனசு கஷ்டப்படுவாங்களோன்னு நினச்சி போட்டியில் சேர்க்க தயங்குறாங்க. ஆனால் ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் வெற்றியை விட முக்கியமானது முயற்சி செய்கிற அந்த தைரியம் தான். போட்டினா வெறும் கோப்பை இல்லைனா கோப்பை இல்லைனா சான்றிதழ் வாங்குறதுக்காக மட்டும் இல்லை, ஒவ்வொரு போட்டியும் குழந்தைங்களுக்கு ஒரு புது அனுபவத்தையும் மேடையில் நிற்கிற அந்த தைரியத்தையும் தன்னோட திறமையை வெளிப்படுத்துறதுன்னு நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மேடையில் பேசுகிறப்ப குரல் நடுங்கலாம், ஓவிய போட்டியில் நினச்ச மாதிரி வரைய முடியாமல் போகலாம், விளையாட்டில் தோல்வி அடையலாம். ஆனால் இந்த அனுபவம் தான் அடுத்த முறை இன்னும் சிறப்பாக செய்யணுன்ற நம்பிக்கையை உருவாக்கும். பெற்றோர்கள் குழந்தைங்களை வந்து ஜெயிக்கணும்னு மட்டும் சொல்லாமல் நீ கலந்துக்கிறதே பெரிய விஷயம், உன்னோட சிறந்த முயற்சியை கொடு, வெற்றி வந்தாலும் சரி வரலனாலும் சரி பார்த்துக்கலாம்னு ஊக்கப்படுத்தணும். குழந்தைங்க பெற்றோரோட ஆதரவை உணர்றப்ப பயம் இல்லாமல் போட்டியில் கலந்துப்பாங்க. ஒரு சின்ன மேடையிலிருந்து தான் பெரிய சாதனையாளர் உருவாகுறாங்க. அதனால குழந்தைங்களை ஊக்கப்படுத்தி ஒரு பெரிய சாதனையாளராக உருவாக்குவோம். இன்னைக்கு என்ன கேம்னா மாத்தி யோசி பார்ட் 1, அந்த கேம் தான் விளையாண்டுட்டுருக்கோம். யாராவது கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டு 709-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் நீங்கள் சொல்லலாம். அடுத்ததான் என்னை அறிந்தால் படத்திலிருந்து நேயர் கேட்ட பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: அள்ளிட்டு போங்க.
1: ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:46 ஆயிருச்சு. இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
1: முகமது ஷாதிக்.
0: ஓகே, நான் நித்யஸ்ரீயும் இருக்கேன். நான் நம்மளுமே வந்து இன்னைக்கான நிகழ்ச்சியில ஒரு புத்தகத்தை பத்தியுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுலயும் இந்த புத்தகம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல், ஏன்னா கண்ணாடிலாம் வச்சு பாக்குறதுக்கே பளபளன்னு இருக்கு இல்லையா. அந்த மாய கண்ணாடி புத்தகத்துல அடுத்தது என்ன இருக்கு அப்படிங்கறத தம்பி ஷாதிக் இப்ப வாசித்து காமிப்பாங்க.
1: அதற்கு குழந்தைகள் இலக்கியம் என்று பெயரிட்டதன் எதை அதை வாசித்த ஒரு வாசகர் இதே குழந்தை இலக்கமா இலக்கியமா என்று கேள்வி கேட்டதார் யோசித்து பார்த்தால் அதில் நியாயம் இருந்தது.
0: சரி, நியாயம் அப்படின்னா என்ன?
1: இது தெரியலக்கா.
0: சரி, உங்களுக்கு தெரிஞ்சவரை வீட்டிலலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கள்ல நியாயத்தை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க?
1: கோர்ட்ல அதிகமாக யூஸ் பண்ணுவோம்.
0: கோர்ட்ல யூஸ் பண்ணுவாங்க, கரெக்டா சொன்னீங்க. அது வந்து வழக்காடும் பொழுது அந்த ஒரு விஷயம் நார்மலாவே வந்து எல்லா வழக்கறிஞர்களுக்குமே வரும். நியாயத்தை சொல்றேன் நியாயத்தை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி. நியாயம் அப்படின்னா எது சரியானதோ எது நீதியாப்படுதோ அதை தான் வந்து நியாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுல இன்னொரு ஒரு வார்த்தையுமே வந்துச்சு, கவனிச்சிங்களா? குழந்தை இலக்கியம் அப்படின்னு. சரி, குழந்தை இலக்கியம் அப்படின்னா என்ன?
1: குழந்தை வந்து இலக்கியம் பண்ணணும்.
0: இலக்கியம் அப்படின்னா என்ன
1: தெரியல.
0: சரி, ஓகே. குழந்தை இலக்கியம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு புத்தகம் வாசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தில் வந்து உங்களோட வயசுக்கு ஏற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா. இப்போ வந்து குழந்தைகளுக்குன்னு அவங்களோட வயசுக்கும் புரிதல் திறன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அது அவங்களோட வயசுக்கு ஏத்தாப்புல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து குழந்தை இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த புத்தகத்தை பற்றி நம்ம தொடர்ந்து நாளைக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு காற்றோட வேகம் 29 கிலோமீட்டர்லேருந்து 52 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையிலிருந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்டருந்து விடை பெறுறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: கார்த்திகா. முகமது ஷாதிக்
0: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 52 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோம். நான் வடக்கு கடல் பகுதிக்கு போயிருந்தேங்க. அந்த மாதிரி போயிருக்கும் பொழுது வடக்கு கடல் பகுதி கொஞ்சம் உள்வாங்கி, அதாவது கொஞ்சம் பின்னாடி போயிருக்கும். அது வத்து பெருக்கு அப்படின்னு நம்மளுடைய பகுதிகளில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி போகும்பொழுது நாலஞ்சு சின்ன பசங்க குடுக்குடுன்னு ஓடி வந்தாங்க. நிறைய சிப்பிகளெல்லாம் பிறக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. பார்த்தா அவங்க நத்தைகளை சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நத்தைகள் அப்படின்றது நம்மளுடைய உணவு குறிப்பில் முக்கியமான ஒன்றா இருக்கும். காரணம், கோடை காலங்கள் இல்லை இந்த கச்சான் காற்று காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த நத்தைகளை நம்மளால் பார்க்க முடியும். அதை என்ன பண்ணுவோம்னா, ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஒரு பெரிய பையை எடுத்துகிட்டு போய் நிறைய சேகரித்து அம்மா கிட்டே கொடுப்போம். அந்த மாதிரி அம்மா கிட்டே கொடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை சமைச்சு தருவாங்க. இது எப்பொழுதுமே நம்மளுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் இந்த காலகட்டங்களில் இது குறைஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போவும் கூட நத்தைகள்லாம் நம்ம சேகரிக்கிறோமா? அதே போல் நிறைய கடல் உயிரினங்கள், கடல் உணவுகள் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகுது, அதாவது சந்தைகளுக்கு போகுது. அந்த மாதிரி நத்தைகளையும் கூட நம்மளால் சந்தைப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது தான் இன்றைக்கி கேள்வியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு. ஆனமலை டொயோட்டாவில் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், High exchange value, easy finance, low interest rate, fastest delivery. Anamalai's Toyota, Valudur, Ramanathapuram. Call 80127-9900.
1: Meendum meendum, ketka thundum, Kadalosai FM 90.4. Namadu munnetrathirkana vanuli.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
6: வணக்கம் அக்கா, உங்களோட பேரு எங்க இருந்து பேசுறீங்க?
7: வணக்கம் தம்பி, என் பேரு சுகந்தி, நான் பாமன் திருக்குவாடி கிராமத்துல இருந்து பேசுறேன்.
6: முன்னாடிலாம் நம்மளோட பகுதிகளில் கோடை காலங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா சின்ன பிள்ளைங்க எல்லாரும் என்ன பண்ணுவோன்னா போய் கடற்கரையோரங்களில் வத்து பெருக்கு வர்ற நேரத்தில் என்ன பண்ணுவோன்னா இந்த நெத்தை சேகரிக்கிறது. அந்த நெத்தை, அதாவது சங்கு சதை அப்படின்னு கூட சொல்லலாம், இந்த மாதிரி சேகரித்து அதை வீட்டுக்கு கொண்டு வந்து அதை ஒரு பக்குவம் பார்த்து அம்மா வந்து மாதிரி சமைச்சு தருவாங்க. இது இப்பவும் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா?
7: ஆ இருக்கு தம்பி, இப்பவும் இருக்கு. நீங்க நத்தேன்னு சொல்றீங்க, நாங்க அம்லியங்காசு அப்படின்னு சொல்லுவோம். அம்லியங்காசை எடுத்து அதை நாங்க அவிச்சு அதுல உள்ள காசை தனியா எடுத்துருவோம், அந்த அதுல உள்ள கூட வந்து தனியா எடுத்துருவோம், அதுக்குள்ள சதையை தனியா எடுத்துருவோம், கூட வந்து கம்மியில கொடுத்துருவோம், காசையும் கம்மியில வித்துருவோம். சதையை என்ன செய்வோம், அதுல உள்ள அழுக்குகள்லாம் எடுத்துட்டு லைட்டை லேசா ஒரு தட்டு தட்டு தட்டி, இப்பெல்லாம் தட்டுறதுல மிக்சி தானே, ஒரு சுத்து சுத்தினா போதும், சுத்தி அதை கடவுளுந்து கருவேப்பிலை எல்லாம் மஞ்சள் தூள் மிளகா அப்படிலாம் போட்டு வதக்கி சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். ஆனா இப்ப வந்து அந்த அந்த கூடு இருக்கு இல்லையா, கூடு காசு இதுகளெல்லாம் வச்சு நாங்கள் கைவினை பொருளாகவும் அதை இப்போ பண்றோம். கடல் சார்ந்த பொருள் எதுவுமே வேஸ்டா போறது இல்லை, பண்றோம். இப்ப அந்த சதையுமே எடுத்து நல்லா சத்தா இருக்கும், நல்லா கறி மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கும்.
6: இப்ப நம்மளுக்கு நிறைய கடல் உணவுகள் வந்து பதப்படுத்தப்பட்டு அது வந்து வெளியில சேல் ஆகுது, எக்ஸ்போர்ட் ஆகுது. நண்டுலாம் பார்த்தீங்கன்னா அவிச்சு அதோட சதைகள் எடுத்து இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. இந்த நத்தைகளையும் வந்து அந்த மாதிரி நம்ம கடல் உணவுகளை எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா?
7: பண்ணலாம் தம்பி, நல்ல ஒரு யோசனை. எல்லாருமே நண்டுகள் மீன்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க. இதுவரையும் அந்த நத்தை அம்லியங்காசுடைய சதையை யாரும் எடுத்து பண்ணாங்களா என்னன்னு எனக்கு தெரிஞ்சு தெரியலை, தெரியாமல் யாரும் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் அப்படி பண்ணுனா நான் நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் அது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அது குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம், நல்லா இருக்கும் அது.
6: இப்போ இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அதற்கான காரணம் என்னவா?
7: பண்ண முடியாது அப்படின்னு இல்லை, எல்லா நேரமும் பண்ண முடியாது அப்படி தான் சொல்ல முடியும். அதாவது அந்தந்த சீசன், அதாவது கோடை காலத்தில் கடல் வத்தில் போகையில் அந்த பாறில் ஜல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜல்லின்னு சொன்னால் அந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதில் வந்து நிறையா கல்லுகள்லாம் இருக்கும், அந்த பாறைகளாக இருக்கும். தண்ணி வத்தில் போகையில் அந்த பாறைகள் வந்து வெளியில் தெரியும். அந்த நேரத்தில் அந்த பாறையை பிரட்டி பார்த்தோம்னா அந்த பாறையில் ஒட்டிட்டு இந்த அம்லியங்காசுலாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம எடுக்கலாம். வெள்ளம் கொடுத்துருச்சுன்னு சொன்னால் அம்லியங்காசு அவ்வளோவா நமக்கு தெரியாது, நிறையா நம்ம ஓடி போய் எடுக்க முடியாது, அதுதான் ரீசன். மித்தபடி வந்து இதுவும் ஒரு தொழிலாகவும் பண்ணலாம். எல்லா நேரத்திலையும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, ஆனால் இது வந்து அந்தந்த சீசன் கோடை காலத்தில் மட்டும் இது பண்ணலாம்.
6: ரொம்ப நன்றி அக்கா உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
7: ரொம்ப நன்றி தம்பி, கடலோசை எஃப்எம்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி.
6: கண்டிப்பாக இந்த அம்பளியங்காசு அப்படின்றது என்னன்னுமே எனக்கு தெரியலைங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த காசு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அது நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக கைவினை பொருட்கள் செய்யும் பொழுது மரங்கள் செய்கிறாங்க கம்பியை வச்சு அப்படின்னா, அதற்கான இலைகளாக இந்த காசை தான் ஒட்டி வச்சுருப்பாங்க. இது இன்னமும் கூட ஒரு மலரும் நினைவாக எனக்குள்ளே இருக்குது. பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: வணக்கம் ஐயா, உங்களோட பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
3: என் பேர் அண்ணமால் பிச்சை, பாமல்ல இருந்து, காமராஜ் நகர்ல இருந்து பேசுறேன்.
2: முன்னாடி நீங்க ஒரு சின்ன வயசா இருக்கும்போது, அதே மாதிரி நாங்கள்லாம் சின்ன வயசா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நெத்தைகள், கடல் நெத்தைகள் வந்து அதிகமா பிடிப்போம். உங்களோட டைம்ல இது எவ்வளவு அதிகமா இருந்துச்சு?
3: ரெண்டு வகை இருக்கு நத்தை, தெற்கு உள்ள நத்தை வேற, வடக்கு உள்ள நத்தை வேற. என்ன, தெற்கு உள்ள நத்தை பச்சை பச்சைன்னு இருக்கும், அது ஒரு சங்கு போல இருக்கும். இது வெள்ளை ஒரு புள்ளி உளுந்து இந்த நத்தையா இருக்கும். இதில் வந்து இந்த அந்த நத்தையில் தெக்க உள்ள நத்தையில் நாகம் இருக்கும், நாகம் அதாவது மேலே நாகம் சொல்கிறது. இந்த நத்தையில் வந்து சிப்பி இருக்கும், நத்தை சிப்பி இருக்கும் வடக்கு உள்ள நத்தையில். அது எந்த நேரமும் பிடிக்கலாம், ஆனால் வத்து ஓடுனா தான் பிடிக்கலாம். வத்து
2: அதாவது தெக்க உள்ள நத்தை அப்போ நீங்கள் எப்போ பிடிப்பீங்க?
3: அதான் எப்போ பிடிக்கலாம், வத்து ஓடணும், தண்ணி வத்து ஓடணும், அப்போதான் பிடிக்கும். நீ பெருக்குக்கு பிடிக்க முடியாது, பெருக்குக்கு ஒன்று ரெண்டு தான் பிடிக்கணும்.
2: முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு விருப்பமான உணவா இது.
3: பார்த்தா நிறையா தான் இருக்கு. முன்னால மக்கள் வந்து 50% இருந்தாங்க, இப்போ 100% இருக்காங்கல்ல, எல்லாரும் போய் பிடிப்பாங்கல்ல.
2: இப்பயும் பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா?
3: அதெல்லாம் பிடிக்கிறாங்க, திங்கிறாங்க. நாங்க ஸ்டெய்கோட பிடிக்கிறது தானே, கடை குளிச்சு ஸ்டெய்கோட என்ன வஞ்சனம் இருக்கு, கோழியாவ தின்னு இருப்பாங்க. ஸ்டெய்கோட பிடிச்சி கொண்டு வந்து வரட்டி தின்போம்.
2: இப்போ வந்து நிறைய கடல் உணவுகளை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நண்டு, இறால், கனவா, மீன், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த நத்தையுடைய சதைகளையும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
3: எப்படின்னு கேட்டால் மர்மான 1968 கூட இந்த இறால் எக்ஸ்போர்ட் பண்ண கிடையாது, நண்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிடையாது, வாவல் எக்ஸ்போர்ட்டு கிடையாது, எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு. வர வர காலப்போக்கில் 70-72 அப்படியே எக்ஸ்போர்ட் ஆகிட்டாங்க. அதே போல் நத்தையை தின்னு பார்த்தே எக்ஸ்போர்ட் ஆக்க முடியாது, அவனுக்கு ஆக்குறது தான். நத்தையை பிடிச்சி கொடுத்து அவன் தின்னு பார்த்தா எக்ஸ்போர்ட் ஆகலாம்.
2: இப்போ ஒருவேளை எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நமக்கு வந்து இது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? எல்லா நேரத்துலையும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன்.
3: எக்ஸ்போர்ட் ஆகிட்டுனா சாத்தியப்படாது, ஆனால் கிடைக்கிறது அருந்தலாக இருக்கும், கிடைக்கிறது அருந்தலாக இருக்கும். அப்படியே தேடி எடுத்தாலும் கூட விலைக்கு போகும், எக்ஸ்போர்ட் பண்ணும்.
2: இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? பச்சையாக எக்ஸ்போர்ட் பண்ணலாமா, இல்லை நண்டுகளை வந்து அவிச்சு எக்ஸ்போர்ட் பண்ணலாம்?
3: அவிச்சு எக்ஸ்போர்ட்டு மொத்தமாக அவிக்கணும், சிப்பியை போட்டு மொத்தமாக அவிச்சு என்ன செய்யணும், சதை எடுத்துடணும். ஊக்கு ஒரு ஊக்கோ இளவங்கி இருக்குல்ல, அதை குத்துனோடனே வந்துடும், அவிச்ச உடனே. பச்சையாக இருக்கும்போது வராது, பாதி பிச்சுக்கிட்டு வரும். என்ன, வெந்நீர் தண்ணியில் வந்து அவிச்சு அந்த ஊக்க வச்சு குத்தி எடுத்தால் அது பூட்டை வந்துடும், சிப்பி வேற சதை வேற வந்துடும். அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம் ஐயா.
2: ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: நன்றி, நன்றி.
1: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகினி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 52 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். கடல்ல எத்தனையோ விதமான உயிரினங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன கடல் குதிரையை எடுத்துக்கலாம். இந்த கடல் குதிரையில நம்ம எப்பயுமே பார்க்கறது ஒரே மாதிரி ஓரளவுக்கு நீளமா இருக்கக்கூடிய கடல் குதிரையை தான் பார்ப்போம். நம்மளுக்கு யூஸ்வலா ஒரு எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய கடல் குதிரையை தானே தெரியும். ஆனா கடல் குதிரைகள்ல கிட்டத்தட்ட 54 வகைகள் இருக்குது. இதுல குறிப்பா பிக்மி கடல் குதிரை இனம், பிக்மி கடல் குதிரை இனத்திலையும் குறிப்பா பாத்தீங்கன்னா சடோமியின் கடல் குதிரை அப்படின்னு ஒரு கடல் குதிரை இருக்குது. இது எவ்வளவு அளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? உலகத்திலேயே அறியப்பட்ட கடல் குதிரை இனத்துல மிக மிக சிறிய இனம் இந்த சடோமியின் அப்படின்ற இனம் தான். இதோடைய அளவு பாத்தீங்கன்னா 1.4 சென்டிமீட்டர். அதாவது ஒரு பாஸ்மதி அரிசி இருக்குது இல்லையா, இந்த அளவு இருக்கக்கூடியதுதான் இந்த கடல் குதிரையுடைய நீளம். அதாவது இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய நாட்டோட 1 ரூபாய் காயின் இருக்குது இல்லையா, இந்த 1 ரூபாய் காயின் அளவு கூட இந்த கடல் குதிரை இருக்காதான். பொதுவாகவே இந்த பிக்மி இன கடல் குதிரைகள் பார்த்தீங்கன்னா பவளப்பாறைகளோட சேர்ந்தே இருக்குமா. என்ன காரணம்னா, பவளப்பாறையை பார்த்துருக்கீங்களா, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நிறைய நிறங்களில் இருக்கும். அந்த நிறங்களில் இருக்கிற மாதிரியே இந்த பிக்மி இன கடல் குதிரைகள் இருக்கிறதுனால இது எப்பயுமே பவளப்பாறையோட ஒன்றிச்சு இருக்கக்கூடிய ஒரு இனமாக தான் இருக்குமா. அது மட்டும் இல்லை, இந்த பிக்மி இனத்திலையும் பார்த்தீங்கன்னா 8 வகையான கடல் குதிரை இனங்கள் இருக்குதான். இதே போல தான் கடல் நத்தைகளும் கூட. கடல் நத்தைகளால் கடலுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது, கடல் நத்தைகளில் என்னென்ன வகைகள் இருக்குது, இது எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரூமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மூளை என்ன வீட்லயா வச்சுட்டு வந்துட்ட இப்படின்லாம் நிறைய இடங்கள்ல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மூளைய வச்சுட்டு நாம அவ்வளோ யோசிக்கிறோம். ஒரு உயிரினத்துக்கு 9 மூளை இருக்குதான். சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அதான் உண்மை. அந்த உயிரினம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரும் இல்லங்க, ஆக்டோபஸ் தான். ஆக்டோபஸ்க்கு கிட்டத்தட்ட 9 மூளைகள் இருக்காம். அதுலயும் மைய மூளை அதோட தலையில இருக்குமா. மிச்ச 8 மூளைகள் பாத்தீங்கன்னா ஆக்டோபஸோட 8 கைகள்லயும் தனித்தனியா இருக்குது. அந்த கைகள் எல்லாமே தனித்தனியா செயல்படக்கூடியது. இந்த கைகளுக்கு உத்தரவு தலையில உள்ள மூளையில இருந்து வராது. மாறா இந்த ஒரு வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கையில உள்ள மூளையில இருந்து தான் அதுக்கான உத்தரவு வரும். அதனால இதோட கைய தனியா வெட்டி போட்டா கூட ஈஸியா உணவு தேடி நகர்ந்து போகுமாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: சின்ன வயசுல ஒரு விடுகதை, அடிக்கடி கேட்கக்கூடிய விடுகதையாகவும் கூட இது இருக்கும். முதுகில் வீட்டை சுமப்பான் அவன் யார் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கான பதில் என்ன? கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோன். நத்தைகள், அதுதான் அதற்கான பதில் கூட. நத்தைகளை மழைக்காலங்களில் தான் அதிகமாக பார்க்க முடியும். கை விரலை அப்படியே அதோடைய பக்கத்தில் கொண்டு போனோம்னா டக்குன்னு வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கும். அதை வச்சு விளையாடுறது நம்ம எல்லாருக்குமே ஒரு வழக்கமாக இருக்கும். ஏன், ஓட்டப்பந்தயம் கூட வச்சு விளையாடும். அதுக்கு அது என்ன ஓடவா முடியும், ஊந்து தானே போக முடியும். கடல்லையும் கூட இந்த மாதிரி நிறைய வகையான நத்தைகள் இருக்குதான். எத்தனை வகையான நத்தைகள் இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா என்கிட்ட அதுக்கான பதில் இல்லை. ஏன், விஞ்ஞானிகள் கிட்ட கூட அதற்கான பதில் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய புதிய இனங்களை இந்த கடல் நத்தைகளில் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்களாம். அதனால இன்னும் வரைக்கும் சரியாக எத்தனை வகையான கடல் நத்தைகள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. நத்தைகள் அப்படின்னு சொன்ன உடனே எப்பயுமே நம்மளோட ஞாபகத்துக்கு வர்றது ஓடோடு இருக்கக்கூடிய முன்னாடி அதோடைய தலைப்பகுதியில் 2 கொம்போடு இருக்கக்கூடிய நத்தைகள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நத்தைகளில் 2 விதமான நத்தைகள் இருக்குது. ஒன்று ஓடுடைய நத்தைகள், இன்னொன்று ஓடில்லாத நத்தைகள். இந்த ஓடில்லாத நத்தைகளை ஸ்லக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதையும் கூட நீங்கள் மழைக்காலங்களில் நம்மளுடைய நிலப்பகுதிகளில் அதிகமாக பார்க்க முடியும். பார்க்கறதுக்கு இது தட்டையாக இருக்கிற அட்டை பூச்சி மாதிரி இருக்கும். இதை சுற்றி ஜல்லி மாதிரியான அமைப்பு இருக்கும். அதை பரப்பிக்கிட்டே தான் நம்மளுடைய நிலங்களில் ஊர்ந்து செல்றதை பார்க்க முடியும். கடல்லையும் கூட நிறைய ஸ்லக்கின கடல் நத்தைகள் இருக்குதான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வைலட் சீ ஸ்லக், அதாவது வைலட் நிற கடல் நத்தை. என்னதான் வைலட் நிற கடல் நத்தைன்னு சொன்னாலும் கூட இதுல நிறைய விதமான நிறங்கள் இருக்குதான். அதுக்கப்புறமா ஒயிட் ஏஜ் பாலிசரா, ஒயிட் ஏஜ் பாலிசரா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இதோடைய முதுகுல இருக்கக்கூடிய பல கரடு முரடான அமைப்புகளுக்கு மேல வெள்ளை நிறத்துல கோடுகள் இருக்கும். அதனாலதான் இதை ஒயிட் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே நத்தைகளை நம்ம மழைக்காலங்கள் அதாவது சீசனுக்கு தான் பார்க்க முடியும் இல்லையா. அதே போல நிறைய வகையான நத்தைகளை நம்மளால சீசனுக்கு தான் பார்க்க முடியுமா. குறிப்பா இந்த வைலட் சீ ஸ்லக் இருக்குது இல்லையா, இதை ஏப்ரல் மாதங்களில் தான் அதிகமாக பார்த்துருக்காங்க விஞ்ஞானிகள். சரி, இந்த கடல் நத்தைகள்னால கடலுக்கு ஏதாவது பயன் இருக்குதா? தெரிஞ்சுக்கலாம் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். இந்த உலகம் ரொம்ப அற்புதமானது, ஏன் ரொம்ப வித்தியாசமானதும் கூட. என்ன காரணம்னு கேக்குறீங்களா? ஒரு சின்ன பூ அப்படின்னு நினைப்போம், இந்த சின்ன பூவை பிடுங்கி போடுறதுனால என்ன ஆகிட போகுது அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அதை பண்ணிடவே செய்யாதீங்க. என்ன காரணம்னா, அது உங்களுக்கு பயன்படலைன்னா கூட ஏதோ ஒரு உயிரினத்துக்கு அது அத்தியாவசிய பொருளாக இருக்கலாம், இல்லை இந்த உலகத்தில் முக்கியமான ஒரு பயன்பாட்டு பொருளாகவும் கூட இருக்கலாம். அதனால எப்பயுமே எல்லா பொருட்களும் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல தான் ஒரு கடல் நத்தையும் கூட. இந்த கடல் நத்தை கடலோட இன்றியமையாத ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், பல கடல்வாழ் உயிரினங்கள், கடல் பறவைகள், மீன்கள், இன்னும் சில உயிரினங்களுக்கு இந்த கடல் நத்தைகள் உணவாக பயன்படுது. அதே போல சில சிறிய உயிரினங்களை இந்த கடல் நத்தைகளும் சாப்பிடுது. அதே போல கடலுடைய தூய்மையாளர் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நான் ராள்களை சொல்லியிருப்பேன். ஆனால் ராள்களை காட்டிலும் கடல் நத்தைகள் கடலை தூய்மைப்படுத்துறதுல ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. காரணம், கடல் பாசிகளையும் சில கரிம பொருட்களையும் நெத்தைகள் சாப்பிடுது. அந்த மாதிரி சாப்பிட்றதுனால கடலை ரொம்ப தூய்மையாக வச்சுக்க முடியுமா, கடல் நீரை குறிப்பாக நல்லா தூய்மையாக வச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் நெத்தைகள் இறந்த பிறகு அதோடைய கூடுகள் இருக்குது இல்லையா, அதாவது சங்குகள், அதே மாதிரி சின்ன சின்ன சோவிகள், இது எல்லாமே பிற உயிரினங்களுக்கு வாழ்விடமாக அமைஞ்சிருக்குது. குறிப்பாக துறவி நண்டுகள். துறவி நண்டுகள் எதுக்குள்ளே இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, சங்குகளுக்குள்ளே தான் இருக்கும். அதனால கடல் நத்தைகள் கடலுக்கு இன்றியமையாத ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். சரி, கடல் நத்தைகளை சாப்பிட்றோம்ல, அதனால ஏதாவது பயன் இருக்குதா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணிய ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அருமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோன். கோடைக்காலம் அப்படின்னாலே ரொம்ப குதூகலமா இருக்கும். என்ன காரணம்னா, பாமன் பகுதிகள்லையும் சரி, ராமேஸ்வரம் பகுதிகள்லையும் சரி, வடக்கு கடல் பகுதி கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும். காரணம், கச்சான் காலம் அந்த நேரத்தில் ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி கச்சான் நேரம் ஆரம்பிக்கும் பொழுது வடக்கு கடல் பகுதிகள் கொஞ்சம் உள்வாங்கிடும். அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய பாறைகள்லாம் தெரியும். அந்த மாதிரி பாறைகள் தெரியும் பொழுது நத்தைகளை நம்மளால் பார்க்க முடியும். சின்ன சின்ன நத்தைகளை ஒன்றா சேகரிச்சிட்டு வந்து அதை வந்து வீட்டில் கொடுத்துருவாங்க அம்மா கிட்ட. அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதை நல்லா அவிச்சு அதில் இருந்த சதையை மட்டும் தனியாக எடுத்து அதுக்கப்புறமா அதை கூட்டு வச்சு தருவாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு உணவாக இருக்கும். இது எவ்வளோ தூரத்துக்கு டேஸ்டியான உணவோ அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்மை நிறைந்த உணவும் கூட. நத்தைகளில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. குறைந்த அளவு கலோரியும் நல்ல கொழுப்பு அமிலங்களும் குறைந்த கொழுப்பையும் கொண்டிருக்குது. அதே போல் கால்சியம் சத்து நிறைந்த ஒரு உணவு, விட்டமின் பி இருக்குது. இது பெண்களுக்கு குறிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல உணவாக. என்ன காரணம்னா, நிறைய பேர் இடுப்பு வலி அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவாங்க இல்லையா, இடுப்பு வலி இருக்கிறவங்க சங்கு சதை சாப்பிட்டீங்க, நத்தைகளில் இருக்கக்கூடிய சதைகள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மூலம் நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக நத்தைகள் அதாவது சங்கு சதைகளை சாப்பிடலாம், அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பல நாடுகளில் பாரம்பரிய உணவாக இந்த சங்கு சதை நத்தைகள் இருக்குது. அதனால் கிடைக்கிற நேரத்தில் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க, அதே போல் சேகரித்து சாப்பிடுங்க. அதை மட்டும் மறந்துடக்கூடாது நண்பர்களே, ஏன்னா நத்திகள் நம்மளுக்கும் கூட ஒரு பாரம்பரிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான சமுத்திரம் பழக நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 52 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்கள் கதை கேட்கறதுக்காக இணைஞ்சிருக்கீங்க அலை பாயுதே நிகழ்ச்சியில. 9-10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு எம் வேலு எழுதின இன்னொரு ஜானி. கதை சொல்றதுக்காக நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு சுல்தானா. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். கந்தசாமிக்கு அவசரமா ஒரு நாய்க்குட்டி தேவைப்பட்டுச்சு. அவசரம் மட்டும் இல்ல, அவசியமும் இருந்துச்சு. அவரோட குறிக்கோளாவே அது இருந்துச்சு. ராஜேந்திரனை எப்படியாச்சும் பழி வாங்கி ஆகணும்ன்றதுதான் கந்தசாமியுடைய லட்சிய இலக்காவே இருந்துச்சு. தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருந்தார். நாய்க்குட்டி மட்டும் கிடைச்சிருச்சு, அதை வாங்கிட்டு வந்து மொத வேலையா நல்ல வீட்டுல வச்சு வளர்க்கணும்னு அவர் திட்டவட்டமா இருந்தார். கந்தசாமியுடைய எண்ணம் என்னன்னா, நாய்க்குட்டிய வாங்கி வளர்க்கறது மட்டும் இல்ல, நாய்க்குட்டி கிடைச்சிருச்சுன்னா அத முதல்ல கொண்டு போய் அவங்க வீட்டு வாசல்ல கட்டி போடணும். அப்புறம் அது மலம் கழிக்கிறதுக்கு குறிப்பா கந்தசாமி எங்க சொல்றாரோ அங்க போய் தான் கழிக்கணும். அதுக்கு அவரு அந்த நாய்க்குட்டிய பழக்கப்படுத்தி ஆகணும்னு சொல்லி தீர்மானமா இருந்தாரு. எப்படியாச்சும் ராஜேந்திரனை பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லி கந்தசாமி ஒரு மாஸ்டர் பிளானே போட்டார். நாய்க்குட்டி என்ன விலையில வேணும்னு கேட்டவங்கிட்டலாம் என்ன விலைனாலும் பரவாயில்லப்பா, எனக்கு நாய்க்குட்டி எப்படியாச்சும் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. தன் வீட்டுக்காரர் அப்படி பேசுறத பார்த்து அவர் மனைவி கனகவல்லி கூட ரொம்ப கோவப்பட்டாங்க. எங்க இது, எங்க உங்களுக்கு தேவையில்லாத வேலை? நீங்க இப்படி பண்றதெல்லாம் நல்லாவா இருக்கு? இப்ப நாய்க்குட்டியை வளர்க்கறது ரொம்ப அவசியமாங்க, நம்மள பாத்துக்கிறதுக்கே நேரம் இல்ல. இதுல ஒரு நாய்க்குட்டிய வேற பாத்துக்கணுமா? அத தினம் தினம் வெளியே கூட்டிட்டு போகணும், ஷாம்பு போட்டு குளிப்பாட்டணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், தடுப்பூசி போடணும், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்புறம் ஏதோ சொல்லுவாங்களே, பிடிகிரியோ குடிகிரியோ, அத வேற கொடுக்கணும்பாங்க. மாசம் 3000 ஆயிருங்க. இருக்கிற பிரச்சனையில இது வேறையா? ரொம்ப ஆடாம உட்காருங்க, வயசு வேற ஆகுது, அத முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. என்ன கணக்கா பேசுற? நாய்க்குட்டிய வாங்கலன்னு வை, அப்பதான் எனக்கு கோபம் அதிகமா வரும், எனக்கு அப்பதான் நிம்மதி இல்லாம போகும். முதல்ல நாய்க்குட்டிய நான் வாங்கணும். அத வாங்கினதும் இழுத்துட்டு போய் அந்த ராஜேந்திரன் வீட்டு வாசல்ல அத கக்கா போக வச்சே ஆகணும். நான் இந்த பிளான விடுறதா இல்ல, இது என்னோட தீர்மானமான முடிவு அப்படின்னு கந்தசாமி சொன்னார். எதனால அவருக்கு ராஜேந்திரன் மேல இவ்வளவு கோவம்னு தெரியல. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆக போதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அலைபாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். கந்தசாமிக்கு ராஜேந்திரன் மேல அவ்வளோ கோவம் வர்றதுக்கு அப்படி என்னதான் இன்னைக்கு நடந்துச்சு? 10 நாளைக்கு முன்னாடி இருக்கும். கந்தசாமி எதேச்சியா வெளியில வந்தார். 4 வீடு தள்ளி குடியிருக்கிற ராஜேந்திரன் அவரோட காம்பவுண்டுக்கு அந்த பக்கமா நின்னுட்டு இருந்தாரு. அவரோட பார்வை அங்கேயும் இங்கேயுமா அலப்பாஞ்சிட்டே இருந்துச்சு. அவரோட கையில ஒரு நாய்க்குட்டிய பிடிச்சுக்கிட்டு நிக்கிறதும் தெரிஞ்சிச்சு. கந்தசாமிக்குள்ள ஒரு எண்ணம், நாய்க்குட்டிய வச்சுக்கிட்டு இவரே நம்ம காம்பவுண்டு கிட்ட நிக்கிறாரு, ஒருவேளை நாய்க்குட்டிய கக்கா போக வச்சுட்டு இருக்காரோ அப்படின்ற எண்ணமும் அவருக்கு இருந்துச்சு. ஆனா அவர் அதை தீர்மானப்படுத்தல. இருக்காது, எதுக்காக அங்கிருந்து வந்து நம்ம வீட்டுக்கிட்ட அப்படி அவர் கக்கா போக வைக்கணும்? அவர் வீட்டுக்கிட்டே அவர் பார்த்துப்பாரு, இன்னொரு நாள் அப்படி பண்றாரான்னு பார்த்துப்போம் அப்படின்னு அசால்ட்டா விட்டுட்டாரு. கந்தசாமிக்கு இருந்தாலும் மனசுல நிம்மதிப்படவே இல்லை. போய் எட்டி பார்த்தாதான் அவருக்கு நிம்மதியா இருக்கும்னு தோணுச்சு. ஆனாலும் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளயும் போயிட்டாரு. ராஜேந்திரன் 10-15 நாளா தான் நாய்க்குட்டி வளர்க்கிறாருன்றது கந்தசாமிக்கு நல்லா தெரியும். தினமும் அவரு காலையிலயும் சாயந்தரமும் அந்த அழகான நாய்க்குட்டிய வாக்கிங் கூட்டிட்டு போவாரு. எப்பெல்லாம் கந்தசாமி ராஜேந்திரனோட அந்த நாய்க்குட்டிய பாக்குறாரோ அப்பெல்லாம் ரொம்ப சலிப்பா நினைச்சுப்பாரு. இவனுக்கு வேற வேலை இல்ல, எப்ப பாரு இந்த நாய்க்குட்டிய கூட்டிட்டு வாக்கிங் போறது வர்றதுமா இருக்கான் அப்படின்னு நினைச்சுப்பாரு. அது மட்டும் இல்ல, கந்தசாமியோட மனசுல இப்படி ஒரு எண்ணமும் இருந்துச்சு. வீட்டை பாத்துக்கிறது தான் நாய்க்குட்டியோட வேலை, ஆனா இப்ப இந்த நாய்க்குட்டிய பாத்துக்கிறதே மனுஷங்களுக்கு ஒரு பெரிய வேலையா போச்சுப்பா அப்படின்ற எண்ணம். காலையில 9 மணி இருக்கும். ஸ்கூட்டரை கொண்டு போய் வெளியில நிப்பாட்டும் போது கந்தசாமிக்கு அப்பதான் அந்த காட்சி கண்ணுல பட்டுச்சு. ராஜேந்திரன் என்ன பண்ணாரு தெரியுமா? காலையில அவர் வாக்கிங் கூட்டிட்டு வரும்போது நாய்க்குட்டிய கந்தசாமி வீட்டு வாசல் கிட்டதான் பாத்ரூம் போக வச்சார். அத பார்த்ததுமே கந்தசாமிக்கு கோவம் உச்சி மண்டைக்கு ஏறிச்சு. அவர் போறதுக்கும் ராஜேந்திரன் அங்கிருந்து கிளம்புறதுக்கும் சரியா இருந்துச்சு. கடைசியில கந்தசாமியோட கண்ணுல கருப்பு கலர்ல காஞ்சு போன நாயுடைய மலம் தான் பட்டுச்சு. அதுவும் அது ராஜேந்திரனோட நாய்க்குட்டின்னு தெரியவும் அந்த இடத்துல கந்தசாமிக்கு வந்த கோவத்துக்கு அளவே இல்லை. ஆனாலும் கந்தசாமிக்கு குழப்பம் தீரல. ஒருவேளை ராஜேந்திரனுக்கு முன்னாடியே வேற ஒரு நாய்க்குட்டியோ பூனையோ வந்து இந்த இடத்துல அசிங்கம் பண்ணி இருந்துச்சுன்னா சரியா விசாரிக்காம ஒருத்தவங்களை திட்டவும் கூடாது. இது இவன் பண்ண வேலையானு தெரியலையே, நான் வரும்போது இவன் போனான், அது இவனோட நாய்க்குட்டியானு தெரியலையே அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய விவாதத்தையே நடத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கதையில என்ன ஆயிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதை நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்காகவே இருக்க 10 to 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: பாட்டி, உங்க வயசு 60-16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
2: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
3: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
4: மண்டபம்
3: மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இன்னொரு ஜானி அப்படின்ற கதைய அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். ராஜேந்திரன் எங்க போய் சொல்றது? அவன் வேலையா தான் இருக்கும் அது. எனக்கு தெரியாதா, பூனை அவ்வளவு ஈஸியா பொது இடத்துல பாத்ரூம் போகாது. லேசா குழி பறிச்சு அதுல பாத்ரூம் போயிட்டு அப்புறம் மண்ணை போட்டு மூடிடும். பூனைங்க அதோட மலம் அப்புறம் சிறுநீரோட வாசனையை மறைக்கிறது மூலமா அதுங்க இருக்கிற இடத்த மத்த பெரிய வேட்டையாடுற விலங்குகளுக்கு காட்டி கொடுக்காம இருக்கும். அதனால இது கண்டிப்பா பூனையுடைய வேலையா இருக்காது, இந்த ராஜேந்திரன் வளர்க்கிற நாய்க்குட்டியோட வேலையா மட்டும்தான் இருக்கும். வேற யாரையுமே அந்த பக்கம் பாக்கலையே, இவனோட வேலைதான் இது. நான் தான் பார்த்தனே, அப்படியே பம்மிக்கிட்டு போயிட்டானே, அவனோட நாய்க்குட்டி தான் அது. எனக்கு வர்ற கோவத்துக்கு அவன் வீட்டுக்கு போய் சண்டை போடணும் போல இருக்கு. இதுவே நான் ஒரு நாய்க்குட்டிய வளர்த்து அவன் வீட்டு வாசல்ல போய் அசிங்கம் பண்ண வச்சா அவன் ஏத்துப்பானா? பாக்குறேன், ஏத்துப்பானா இல்லையான்னு பாக்குறேன். இதுக்காகவே ஒரு நாய்க்குட்டிய வாங்கி வளர்த்து அவன் வீட்டு வாசல்ல போய் அசிங்கம் பண்ண வைக்கல. என் பேரு கந்தசாமியே இல்ல. அதுக்கு முன்னாடி போய் அவன் வீட்டுல சண்டை போடணும், என் கோவத்தெல்லாம் கொட்டி தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி வேகமா ராஜேந்திரன் வீட்டுக்கு தான் போனாரு. முள் பக்கமா தாளிடப்பட்டிருந்த அந்த கேட்ட டக்கு டக்குன்னு தட்டினாரு. அந்த சத்தம் கேட்டு ராஜேந்திரனோட மனைவி வெளியில ஓடி வந்து எட்டி பார்த்தாங்க. ராஜேந்திரனோட சட்டையை பிடிச்சு நறுக்குன்னு நாலு கேள்வியை கேட்கணும்னு நினைச்சு வந்தவருக்கு அவர் மனைவிய பார்த்ததும் வேகமும் கோபமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு. அதுக்கு முக்கிய காரணமே ராஜேந்திரனோட மனைவி நல்ல வாயாடின்னு அந்த ஏரியா பூரா ஒரு பேச்சு இருந்துச்சு. இந்த பொண்ணு கிட்ட வாய் கொடுத்து நம்ம வாங்கி கட்டிக்க வேணாம்ப்பா, அமைதியா பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி அவரும் வந்த கோவத்தை அடக்கிக்கிட்டாரு. வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? உங்க வீட்டுக்காரர் இல்லையாமா? இல்லனே, ஆபீஸ் போயிட்டாரு. என்ன விஷயம்? கந்தசாமிக்கு பொங்கிக்கிட்டு வந்த கோபம் பலூன்ல இருந்து காத்து இறங்குறது போல அப்படியே புஸ்ன்னு போச்சு. தான் வந்த விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட சொல்ல போயி அத அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அது வேற ஒரு பூதாகரமான விஷயமாகி தேவையில்லாத பிரச்சனை வந்துருமோன்னு கந்தசாமி அவர மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டாரு. என்னானாலும் காரியக்காரங்கிட்டதான் பேசணும், இந்த பொண்ணு கிட்ட எல்லாம் பேச வேணாம், தேவையில்லாத பிரச்சனை தான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சபடி, ஒண்ணு இல்லம்மா, ஒரு முக்கியமான விஷயத்த ராஜேந்திரனை பார்த்து மட்டும்தான் பேசணும், நான் அவர் வீட்டுக்கு வந்ததும் வந்து பேசிக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு மடமடன்னு போயிட்டாரு. அன்னைக்கு நாளே கந்தசாமிக்கு நிம்மதியா இல்ல. ராஜேந்திரன் எதுக்காக அந்த நாய்க்குட்டியை கொண்டு வந்து தான் வீட்டு வாசல்ல பாத்ரூம் போக வச்சாருன்னு நினைச்சு நினைச்சு அவர் சரியா கூட வேலை பார்க்கல. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? அழகழகான ரெண்டு பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. அலைபாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. கந்தசாமி ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அங்க வேலை பார்க்கிற அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அவர்கிட்ட வந்தாரு. சாமி சார், நீங்க ஒரு நாய்க்குட்டி கேட்டீங்கல்ல, என் பக்கத்து வீட்டு நாய்க்குட்டி ஒரு குட்டி போட்டிருக்கு. ஒரு வாரம் தான் ஆச்சு. அழகழகா கொழு கொழுன்னு நாலு நாய்க்குட்டிங்க இருக்கு. கருப்பு கலரு, வெள்ளை கலரு, செவல கலரு, அப்புறம் செங்கப்பொடி கலர்னு நாலு கலர்ல அழகழகான நாய்க்குட்டிகள் இருக்கு. சும்மா இல்ல சார், நல்லா கொழு கொழு மொழு மொழுன்னு அழகழகா இருக்கு. மணி ஆட்டம் இருக்கு. இங்க வீட்டு பக்கம் சாயந்தரம் வாங்க, ஒரு குட்டியை உங்களுக்கு தூக்கி கொடுக்குறேன். அந்த வீட்டுக்காரங்களும் தரேன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என்ன குட்டி பிடிச்சிருக்கோ அதை எடுத்துட்டு போயிருங்க. என்ன சொல்ற சுந்தரம், நாய்க்குட்டி கிடைச்சிருச்சா? எனக்கு போதும் இதுவே. இன்னைக்கு காலையில நான் பட்ட மன குழப்பத்துக்கான தீர்வு கிடைச்சிருச்சுப்பா. நாய்க்குட்டிய வாங்கினதும் நான் நிறைய பண்ணணும். என்ன பண்ண போறீங்க? என்ன சொல்ற சொல்ற, அப்புறமா சொல்றேன். இன்னைக்கு சாயந்தரம் எப்ப ஆகும்ன்றக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி அவர் வேலையில ஆயத்தமாகி போனாரு. சாயந்தரம் ஆகவும் டான்னு ஆபீஸ விட்டு வெளியில கிளம்பிட்டாரு. சுந்தரத்தோட வீட்டுக்கிட்ட போய் அந்த நாய்க்குட்டியும் வாங்கிட்டு அவர் வீட்டுக்கும் போயிட்டாரு. கந்தசாமியோட முகத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ எதிர்மறையான கோபமோ கவலையும் கனகவள்ளியோட மனசுல இருந்துச்சு. வீட்டுக்கு கந்தசாமி அந்த அழகான குட்டி நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்து நிற்கும் போது கனகவள்ளி ரொம்ப கோபப்பட்டாங்க. எங்க, நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க கேட்கல? எக்கேடோ கேட்டு போங்க. என்கிட்ட இது பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. நீங்க தான் இந்த நாய்க்குட்டிய பாக்கணும். சாப்பாடு போடணும், குளிப்பாட்டணும், வாக்கிங் கூட்டிட்டு போகணும், எல்லாம் நீங்க தான் பண்ணணும். ஏன் தலையில கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு மூச்சரிக்க பேசிட்டு கனகவள்ளி வீட்டுக்குள்ளயும் போயிட்டாங்க. கந்தசாமி கொஞ்சம் கூட யோசிக்கல. அவங்க மனைவி பேசினதை நினைச்சோ, அந்த நாய்க்குட்டிய எப்படித்தான் வளர்க்க போறேன்னு நினைச்சோ அவரு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, வருத்தப்படவும் இல்லை, சந்தோஷம்தான் பட்டாரு. உடனே கடைக்கு போய் ஒரு நல்ல சங்கிலியை வாங்கிட்டு வந்து அந்த நாய்க்குட்டியோட கழுத்துல கட்டி விட்டாரு. அதோட கழுத்துக்கு வலிக்காத மாதிரி நல்லா கட்டி விட்டாரு. அந்த நாய்க்குட்டி பச்சை குட்டியா இருந்தனால அதால நடக்க கூட முடியல. அதை தூக்கிக்கிட்டே போனாரு. முதல்ல நாய்க்குட்டி குடிக்கிறதுக்கு நல்லா பாலை ஊத்தி கோப்ப நிறைய கொடுத்தாரு. கொஞ்ச நாளைக்கு நாய்க்குட்டிய அவர் குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாரு. அந்த நாய்க்குட்டி வளர்ற வரைக்கும் அதை தூக்கிக்கிட்டே நடக்க கொள்ள இருந்தார். அது பாத்ரூம் போனாலும் சரி, அது குளிப்பாட்டினாலும் சரி, தூக்கிக்கிட்டே போவார். ஆனா ஒரு கண யோசிச்சாரு கந்தசாமி. இப்படி நம்ம இந்த நாய்க்குட்டிய தூக்கியே பழகுனா இது எப்படி நடக்க பழகும்? கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு நடைய சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை நடக்கவும் பழக்கினார். அந்த அழகான குட்டி நாய்க்குட்டி கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிச்சு, ஓட ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் நல்லா நடக்கவும் ஆரம்பிச்சிச்சு. நாய்க்குட்டி வளர வளர கந்தசாமிக்கு சந்தோஷம் அதிகமாகிட்டே போச்சு. இந்த நாய்க்குட்டி முதல்ல பெருசாகணும், அப்புறம் இது அந்த ராஜேந்திரன் வீட்டு வாசல்ல போய் கக்கா போக வைக்கணும். அதான் ஆசை, லட்சிய ஆசை அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாரு. கந்தசாமி வளர்க்கிற நாய்க்குட்டி நல்லா ஓடும். அது ஓடுற ஓட்டத்துக்கு கந்தசாமியால ஈடு கொடுக்கவே முடியாது. ராஜேந்திரன் வீட்டு பக்கம் போகும்போது அது அங்கதான் பாத்ரூம் போகணுன்றதுக்காக வேணும்னே அத அந்த பக்கத்தே கொண்டு போய் பழக்கிட்டு இருந்தார். வாக்கிங் போனா அந்த பக்கம், அந்த நாய்க்குட்டிக்கு பெடிகிரி வாங்க போனா அந்த பக்கம், எதுக்காக போனாலும் அந்த நாய்க்குட்டிய ராஜேந்திரன் வீட்டு பக்கம் மட்டும்தான் தூக்கிட்டு போவாரு. அப்புறம் சங்கிலி போட்டு நடக்க வச்சும் கூட்டிட்டு போவாரு. நாய்க்குட்டியுடைய பாஷை கந்தசாமிக்கு தெரியாது, அதே மாதிரி கந்தசாமியுடைய பாஷை நாய்க்குட்டிக்கும் புரியாது. அதனால கந்தசாமி என்னதான் சொன்னாலும் அது எதையுமே புரிஞ்சுக்காம கந்தசாமி வீட்டு வரந்தால மட்டும்தான் அந்த நாய்க்குட்டி பாத்ரூம் போகும். இவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த நாய்க்குட்டி என் வீட்டு வாசல்ல பாத்ரூம் போத. யாரு வீட்டு வாசல்ல இது பாத்ரூம் போகணும்னு நினைச்சனோ அங்க போக மாட்டேங்குது, இங்கே போது. இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சே ஆகணுமே அப்படின்னு கந்தசாமி நினைச்சாரு. குச்சிய வச்சு கூட லேசா அந்த நாய்க்குட்டியோட முதுகுல தட்டினாரு. அப்ப கூட அது பயந்து போய் வெளியில போய் பாத்ரூம் போல. அன்னைக்கு வலு கட்டாயமா அந்த நாய்க்குட்டிய தூக்கிக்கிட்டு கந்தசாமி ராஜேந்திரன் வீட்டுக்கே போயிட்டாரு. இன்னைக்கு இந்த நாய்க்குட்டிய இங்கதான் பாத்ரூம் போக வைக்கணும். என்ன ஆனாலும் சரி, பாத்ரூம் போகாம இந்த நாய்க்குட்டிய நான் தூக்கிட்டு வரவே மாட்டேன் அப்படின்னு திட்டவட்டம் ஆயிட்டாரு. கந்தசாமி நினைச்சது மாதிரி நடந்திருக்குமா இல்லையான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அலைப்பா இதே நிகழ்ச்சிய கடல் ஓசை எஃப்எம் 90.4 அன்பான உள்ளங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலைபாயுதை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். கதையோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. டாமி, இன்னைக்கு நீ இந்த வீட்டுக்கிட்ட தான் பாத்ரூம் போகணும். சீக்கிரம் பாத்ரூம் போ போ அப்படின்னு கோவத்துல எரிஞ்சு விழுந்தாரு. அது வாயில்லா ஜீவன் தானே, அவர் என்ன சொன்னாலும் அந்த நாய்க்குட்டியால அதை புரிஞ்சுக்கவே முடியல. பயத்துல அதுக்கு பாத்ரூம் கூட வரல. கோவத்துல கந்தசாமி அந்த நாய்க்குட்டிய வேகமா தூக்கிக்கிட்டு படப்படான்னு நடந்து அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டு வாசல்ல கனகவள்ளி கோவத்தோட நின்னுட்டு இருந்தாங்க. எங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மண்டல ஏதாச்சும் இருக்கா? ஒரு வாயில்லா ஜீவனை இப்படி தொந்தரவு பண்றீங்க. அந்த பாவம் உங்களை சும்மா விடாதுங்க, தேவையில்லாம இப்படி கொடுமைப்படுத்தாதீங்க. எனக்கு தெரியும் கனகவள்ளி, நீ இதுல தலையிடாத. ஆரம்பத்துல நீ என்ன சொன்ன, இந்த நாய்க்குட்டி நீ பாக்க மாட்டேன்னு சொன்னல, அது மாதிரி தானே இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்க. இது என்னோடது, நான் பாத்துக்கிறேன், நான் சொல்றதுதான் இது கேட்கணும், நீ இதுல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி அந்த நாய்க்குட்டியோட கழுத்துல செயினை மாட்டி விட்டுட்டு வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டாரு. போன வேகத்தோடயே படப்படான்னு கிளம்பி ஆபீஸ்க்கும் போயிட்டாரு. கந்தசாமியை பொறுத்த அளவுக்கு அவரோட நாய்க்குட்டி ராஜேந்திரன் வீட்டு வாசல்ல அசிங்கப்படுத்தணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சே ஒழிய, அந்த நாய்க்குட்டிய கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும்ன்ற எண்ணம் ஒரு துளி அளவு கூட இல்லை. கோவப்படுவாரு, கத்துவாரு, அந்த நாய்க்குட்டி கிட்ட பாசமாவே நடந்துக்க மாட்டாரு. அதனாலயே பயத்துல அந்த நாய்க்குட்டிக்கு பல நாட்களா மலம் கழிக்க முடியாமலே போச்சு. அதாவது அந்த நாய்க்குட்டிக்கு வயிறு இறுகி போச்சு. கொஞ்ச நாளாவே டாமி சரியாவே இல்ல, அது ரொம்ப முடியாம போய் நோய்வாய்ப்பட்டு தவறியும் போச்சு. அன்னைக்கு காலையில கந்தசாமி எந்திரிச்சு வந்து வெளியில பார்க்கும் போது டாமி அப்படியே தரையில விழுந்து கிடந்துச்சு. கந்தசாமிக்கு தலையும் புரியல, வாலும் புரியல. அவரும் போய் அந்த நாய்க்குட்டியை எழுப்பி பார்த்தாரு. ஆனா பலன் ஒண்ணுமே இல்ல, ஏன்னா அந்த நாய்க்குட்டி தான் தவறி போச்சு. டாமி எந்திரி, டாமி என்னாச்சு உனக்கு? கனகவள்ளி, இந்த டாமி எந்திரிக்க மாட்டேங்குது, நான் ஆஸ்பத்திரி வரைக்கும் இதை தூக்கிட்டு போறேன். தூக்கிட்டு போய் அது இறந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு. உங்களோட சுய விருப்பத்துக்காகவும் தன்னலத்துக்காகவும் நீங்க ஒரு அப்பாவே ஜீவனை கொண்டுட்டீங்க. கொடுமைப்படுத்தலாம், ஒரு அளவுக்கு மேல படுத்த கூடாது. என்னானாலும் அது வாயில்லா ஜீவன், நம்மள மாதிரி இது வாயை திறந்து பேசுமா என்ன? அதுவும் ஒரு உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு போய் ஒரு வாயில்லாத ஜீவனை கொண்டுட்டீங்களே. நான் என்ன பண்ண, அதுக்கு இப்படி ஆகும்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரியாமல அங்க இருந்துச்சு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நான் எத்தனை முறை கத்திருப்பேன், கதறி இருப்பேன், அந்த நாய்க்குட்டியை கொடுமைப்படுத்தாதீங்க, அதுக்கு பிடிச்ச மாதிரி அதை இருக்க விடுங்கன்னு. நீங்க தான் ஆசைக்கு வளர்க்கலையே, ஒருத்தனை பழி வாங்கணும்னு சொல்லிதானே வளர்த்தீங்க. இப்ப அனாமத்தா இந்த உயிர் போச்சு. தயவு செஞ்சு சொல்றேன், இனிமேலாச்சும் இப்படி எந்த ஒரு காரியத்தையும் பண்ணாதீங்க. அது ஒரு வாயில்லா ஜீவன், ராஜேந்திரனோட வீட்டு நாய்க்குட்டியை கொண்டு வந்து நம்ம வீட்டு கிட்ட மலம் கழிக்க வச்சாருன்னா போனா போகுதுன்னு விட்டு ஒழிங்கல. மனுஷன் ஒண்ணும் அசிங்கம் பண்ணலையே, நாய்க்குட்டி தானே, போயிட்டு போகுது. பழி வாங்குறேன்ற பேர்ல ஒரு தேவையில்லாத காரியத்தை பண்ணிருக்கீங்களே, அது ஏத்துக்கவே முடியல. இனிமேலாச்சும் இப்படி பண்ணாதீங்க. உங்களோட சண்டைக்காக வாயில்லா ஜீவனை கொடுமைப்படுத்தாதீங்க. ராஜேந்திரனை பார்த்து பேசினாலே இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும். அவரை பார்த்து பேசவும் இல்லை, பழி வாங்குறாராம் பழி, இந்த வாங்கிட்டீங்கல்ல அப்படின்னு கனகவள்ளி கோபத்தோட பேசினாங்க. கந்தசாமிக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு தான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு. ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லை, போன உயிர் போனது தானே, திரும்ப வருமா? அன்னையில இருந்து கந்தசாமி ராஜேந்திரன் கிட்ட சண்டை போடவும் இல்லை. அவரோட நாய்க்குட்டியை கொண்டு வந்து தான் வீட்டு காம்பவுண்ட் கிட்ட பாத்ரூம் போக வச்சா அதை பார்த்து கோவப்பட்டு அவர்கிட்ட சண்டை திரும்ப போடவும் இல்லை, அமைதியா விட்டுட்டாரு. அர்த்தம் இல்லாத கோவத்தினாலையும் தன்னோட சுயநலத்தினாலையும் டாமியுடைய உயிர் இப்ப இல்ல. தான் பண்ண தப்ப நினைச்சு கந்தசாமியால வருத்தப்பட முடிஞ்சிச்சே ஒழிய டாமியை திரும்ப கொண்டு வர முடியல. குற்ற உணர்ச்சியிலேயே அவரோட வாழ்க்கைய அவரு வாழ ஆரம்பிச்சார். ஆனா ஒண்ணு மட்டும் கத்துக்கிட்டார், உயிர்களை மதிக்கணும்னு. அஞ்சறிவு கொண்ட வாயில்லா ஜீவன்களுக்கும் வலி இருக்கும், வேதனை இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டார். நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 52 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டு விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம். சொமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: குப்பையா, கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பானு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.

0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடை

0: ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 52 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே நான் ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன். எல்லோரும் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்கள், டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற ஃபோட்டோ

0: ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லலாம் இல்லை.
1: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்.
0: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
0: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
0: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
0: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
1: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
0: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
1: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
0: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
1: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா, இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட்டு தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னு புரியல எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டர், ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம்? அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 52 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. ஏதோ ஒரு பூச்சி நம்மள தாக்குது அப்படின்னா ஒண்ணு கடிக்கும் இல்ல கொட்டும். ஆனா இந்த கம்பளி பூச்சி மட்டும் ஏன் நம்ம மேல பட்ட உடனே அரிப்பை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கம்பளி பூச்சியோட உடம்பு ரொம்பவே சாஃப்டானது, அதனால ஈஸியா பறவைகள் விலங்குகள்னு கம்பளி பூச்சிய இரையாக்கிக்கிறோம். அதனால அதோட உடலை பாதுகாக்கிற விதத்துல உடல் ஃபுல்லா தூவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிகளா இருக்கும். எதிரிகள் யாராவது தாக்க வரும் போது அந்த தூவியில இருந்து ஒரு சில வேதிப்பொருட்கள் வெளியே வர்றதுனால அதை தொட்ட உடனேயோ இல்ல நம்ம மேல படும் போதோ அரிப்பு ஏற்படுது. இனிமே கம்பளி பூச்சியினால அரிப்பு ஏற்படுது அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேர். காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்ற கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது, புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியல எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ், ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்ல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 52 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: இன்று சின்னப்பூவே மெல்ல பேசு மற்றும் உழவன் மகன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இந்தா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்று சின்னப்பூவே மெல்ல பேசு மற்றும் உழவன் மகன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று சின்னப்பூவே மெல்ல பேசு மற்றும் உழவன் மகன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, இப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னுதான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிடலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிடலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிடல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகுற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசுதான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சா, நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அதெல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட்

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 52 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நேரத்தை எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஆனா நேரத்தை பாக்குற கடிகாரத்தை வாங்க முடியும். அப்படி நேரம் பாக்குற கடிகாரத்தை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாரு அப்படின்னா, கிபி 1510 வருஷம் ஜெர்மனியை சேர்ந்த பீட்டர் ஹென்கின் தான் நேரத்தை காட்டுற கடிகாரத்தை உருவாக்குனாங்க. அப்புறம் 1656 வருஷம் கிறிஸ்டியன் ஹியூஜென்ஸ் அப்படிங்கிறவங்க ஊசல் கடிகாரத்தை உருவாக்குனாங்க. இவர் தான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 1 நிமிஷத்துக்கு 60 நொடிகள்னு பிரிச்சாங்க. அப்படி இந்த காலத்துல இருக்கிற எல்லா கடிகாரத்துக்குமே முன்னோடி ஹியூஜென்ஸ் உருவாக்குன கடிகாரம் தான்.
0: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழுத்து நாட்டை காட்டினான்,
1: மற்றும் ஒருவன் மண்ணை இறங்கி பொன்னை தேடினான்.
0: ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழுத்து நாட்டை காட்டினான்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு?
2: பிரியா, இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

स्वर्ग में

கொடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை இந்த சக்கரம் சுற்றுகிற அதில் நான் சக்கரவர்த்தியடா ஒரு கிண்ணத்தை

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவ நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோ எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்ளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடிலாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 52 கிலோ

மீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
2: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
3: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 52 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு.

0: புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும்